நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேர்கள் எமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலி வழியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிலையத்தின் நேரம் 5:34 நிமிடம். இப்போது வரவிருக்கும் பாடல் மனோவின் குரலில் பாண்டியன்.

நேரம் 5:39. ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், தேவாவின் இசையில் ரெட்.

நேரம் 5:46. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது. இது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு அலைவரிசை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் குரலில் பத்ரி.

இனிய காலை வணக்கம் அன்பினியர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 9ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆணி மாதம் 16ஆம் நாள், ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த இனிய நாளில் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சிகளை வழங்க காற்றலைகளில் உங்களோடு நான் உங்கள் பாசமலர் மீரா ராஜன். நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் குரல் அமுதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

0: பண்பு மாறாத இனிய சொல் கேட்பவர்க்கு நல்ல பயனை தருவதோடு பேசுவோர்க்கும் இன்பம் தந்து நன்மை தரும். குறள் எண் 97, அதிகாரம் இனியவை கூறல்.
1: நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலை பிரியா சொல்.
0: பண்பு மாறாத இனிய சொல் கேட்பவர்க்கு நல்ல பயனை தருவதோடு பேசுவோர்க்கும் இன்பம் தந்து நன்மை தரும். குறள் எண் 97, அதிகாரம் இனியவை கூறல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பரப் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வலிமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி ஈக்காட்டு தாங்களில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6 முதல் 3 நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரி செய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுக்கள் இன்று கத்தாரில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அன்பினர்களுக்கு மீண்டும் இனிய காலை வணக்கங்கள். நீர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் இனி தெரிஞ்சுக்கலாம் இன்று ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னு. காலை 6:00 நிகழ்ச்சியின் நேரம் 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். காலை 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவோர் முனைவர் ஜே ஷிபா வான்மதி அவர்கள். காலை 7:00 to 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நிரல் நிகழ்ச்சி கேட்கலாம் வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகரன் அவர்கள். தொடர்ந்து தமிழ் அமுதை உரை வழங்குவர் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் வழங்குவோர் கே கே தாமஸ் அவர்கள். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நிரலை நிகழ்ச்சி கேட்கலாம் பங்கேற்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். காலை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குவோர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 8:55 திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று. மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அதிகம் தேவை விட்டு கொடுக்கும் மனப்பக்குவமா அல்லது தட்டி கேட்கும் துணிச்சலா, 10:02 மனம் பெறுவதே, 11:02 மணி திருநாடு நம் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகள், 12 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 to 12:50 சிநேகிதி, மாத கடைசியில் வீட்டில் நடந்த காமெடியான விஷயங்கள், 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம், 1:10 உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும் காய்கறிகள், 1:55 நலந்த

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே தமிழருடைய மெய்யியல் கோட்பாடுகள் தான் தொன்மையானது. இதற்கு பிறகுதான் எகிப்தியம் கிரேக்கம் எல்லாம். நம்முடைய மெய்யியல் கோட்பாட்டில் பார்த்தால் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவார்கள். அந்த சரியை கிரியை என்று சொல்ல வருகின்ற பொழுதெல்லாம் அண்ட சராசரத்தை எல்லாம் உருவாக்கி இயக்குகின்ற பரம்பொருள் அதை வணங்குகின்ற பொழுது ஆலயங்களாக தேவாலயங்களாக மசூதிகளாக அமைத்து வணங்குகின்றார்கள். இந்த வழிபாடுகள் எல்லாம் புற வழிபாடுகள். எத்தனை கோயில்கள் ஆலயங்கள் இவையெல்லாம் இருந்தால்தான் ஊர். மக்கள் பண்பட வேண்டுமானால் உள்ளம் திருந்த வேண்டுமானால் உலகியலில் அநீதியின் பக்கம் தலை காட்டாமல் நீதியோடு அறத்தோடு வாழ வேண்டுமானால் வழிபாடு தேவை, ஆலயங்கள் தேவை. அப்படி ஆலயங்கள் இல்லைன்னா அது ஊரே கிடையாது. அப்படிம்பார் நாவுக்கரசர், ஊர் என்று சொன்னால் அங்கு ஆலயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். காலை எழுந்து நீராடி வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் வந்து வழிகாட்டி கொண்டே செல்வார். அப்படி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், தேவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், மசூதிக்கு சென்று வழிபாடு செய்தல் என்பதெல்லாம் நம்முடைய சமயங்கள் இந்த உலகத்திலே மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் சரியை கிரியை என்றெல்லாம் சொல்லுவார்கள். முதலில் தொண்டு செய்தல், பிறகு வழிபாடு செய்தல், இப்படி பல்வேறு நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில எங்கு பார்த்தாலும் தேடி ஆலயங்களை தேவாலயங்களை கோயில்களை அடைந்து வழிபாடு செய்த நாம் அங்கு ஆண்டவனை இறைவனை கண்ட நாம் பிறகு அந்த யோக நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது உள்ளத்தையே கோயிலாக கொள்ள வேண்டும், நம்முடைய உடம்பையே ஆலயமாக ஆக்க வேண்டும். உலகமெல்லாம் தேடி திரிந்த ஆண்டவனை நம்முடைய இதயத்துக்குள்ளே தேட வேண்டும் என்று நம்முடைய அடியார்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நாவுக்கரசர் சொல்லுவார், நாம செய்த வழிபாடெல்லாம் இதயத்திலே இறைவனை உள்ளத்திலே குடியேற்றி செய்கின்ற பூசனைகளை எல்லாம் கற்பனையாகவே யோக நிலையிலே உள்ளத்திலே ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவார். காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக, காயமே கோயிலாக கடிமன்

இந்த காயம் என்று சொல்லுகின்ற உடலை கோயிலாக, உடம்பையே கோயிலாக, இந்த மனதையே அடிமையாக கொண்டு, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நேயத்தையே நெய்யாகவும் பாலாகவும் திருவஞ்சனம் செய்து நாம் வழிபாடு இயற்றல் வேண்டும் என்று அகப்பூசையை சொல்லுகின்றார். நாம் புறப்பூசையை தேடி தேடி பார்த்து வணங்கி வழிபாடு செய்தோம் ஆலயத்தில், ஆனால் நம்முடைய உடம்பையே கோயிலாக ஆக்கி அகப்பூசை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதே கருத்தை திருமந்திரத்தில் திருமூலரும் சொல்லுகின்றார். இந்த காயமாக இருக்கின்ற இந்த கோயில் நோயின்றி இருக்க வேண்டும். நோயுருமானால் அங்கே இறைவன் குடிகொள்ள மாட்டான். ஆகவே நோயற்ற உடலோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் சிறந்த கோயிலாக இருக்கும். அப்படி நோயற்ற சிறந்த கோயிலுக்குள் தான் இறைவன் குடிகொள்ளுவான் என்று அற்புதமாக அழகாக திருமந்திரத்திலே திருமூலநாயனார் சொல்லிச் செல்லுவார்.

0: காளா மணி விளக்கே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமய

அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிமையான காலை வணக்கங்கள். நேர்களே, நேரம் காலை 6:15. நேர்களே, இது படைத்த இறைவனை பக்தி பாக்களால் போற்றி தொழுதிடும் இனிய நேரம். இது வணக்கப்பூக்கள். சிரிப்பை இழக்காத மனம் என்பது எந்த சூழலிலும் உடைந்து போகாது. மகிழ்ச்சியே நம்முடைய வாழ்க்கையின் பலம். நேர்களை வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்க இருப்பது அனுராதா ஸ்ரீராம் குரனின் பாடல்.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6.

நீங்கள் வணக்க பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் காலை 6:22. நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் திருநாள்தான். வாழ்க்கை இனிமையான வாழ்க்கைதான். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருப்பது எல்லாம் ஈஸ்வரி குரலில் பாடல்.

நீர்கள் வணக்கப் புக்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு நேரம் காலை 6:25. மகிழ்ச்சியான இதயம் என்பது எல்லோரையும் கவர்ந்து கொள்ளும், அன்பை பரப்பும். ஒரு சிறிய புன்னகை கூட ஒரு நாளை மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கேற்பது ஃபாதர் எஸ் ஜே வர்க்மான்ஸ் குரலில் பாடல்.

0: சைமாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதை பகிர்ந்திடுங்கள், உறவுகள் மேலும் மலரும், வாழ்க்கை இனிமையாகும். நேர்களை வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடல் எஸ் சரளா குரலில்.

0: நேர்களே, சரள குரலில் ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது பணக்கப்போக்கள். நேர்கள் இன்னும் சில நேர்களில் கேட்கலாம். உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: வயலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: இயற்கை உரம் என்பது பல்வகைப்பட்டதாகும். அவையாவன மக்கிய சாண உரம், கம்போஸ்ட் உரம், ஆடு மாடு மற்றும் கோழிகளின் உரம், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், புண்ணாக்கு உரம், கரும்பு ஆலை கழிவு உரம், தென்னைநார் கழிவு உரம். இதுபோன்ற இயற்கையாக உள்ள அனைத்து கழிவுகளால் ஆக்கப்பட்ட உரங்கள் அனைத்தும் இயற்கை உரங்களாகும். இந்த இயற்கை உரத்தால் மண்ணுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது. இயற்கை உரம் அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. ஊட்டச்சத்துக்களின் அளவு குறைந்ததாக இருந்தாலும் தழை, மணி, சாம்பல் சத்துக்களை தவிர்த்து மற்ற சத்துக்களும் இதில் உள்ளன. எனவே இதை நிலத்தில் இடுவதால் பயிர்களில் ஊட்டச்சத்துக்களின் தேவை ஓரளவு பூர்த்தியாகிறது. மேலும் இந்த இயற்கை உரங்கள் மக்கி பயிர்கள் எடுத்துக்கொண்டது போக மீதியுள்ள பொருளைத்தான் நாம் மக்கு என அழைக்கிறோம். இந்த மக்குவின் அளவு நிலத்தில் கூட கூட நிலத்தின் பலம் அதிகரிக்கிறது. இந்த மக்கு ஊட்டச்சத்துக்களை பிடித்து வைத்துக் கொள்ளும், நீரையும் தேவையான அளவில் வைத்துக் கொள்ளும். எனவே இயற்கை எரு அதிகமாக இடும் நிலத்தில் மக்கு அளவும் அதிகரிக்கிறது. இதன் காரணமாக மண்ணின் பலம் கூடுகிறது. இயற்கை எரு மண்ணின் அமைப்பை மாற்றி நிலத்தை நல்ல நிலமாக மாற்றுகிறது. மண்ணை பொலப்பொலப்பாக்கி உரங்கள் வீணாகாமல் தடுத்து பயிர்கள் எளிதில் எடுக்க வழி செய்கிறது. இயற்கை எரு நீரை பிடித்து வைத்திருந்து பயிர்களின் தேவைக்கு உதவுகிறது. அதிக நீரை வடிக்கவும் உதவுகிறது. மண்ணில் உஷ்ணத்தை நிலைப்படுத்தி பயிரின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. காற்றோட்டத்தை அதிகரித்து வேர் வளர்ச்சியை கூட்டுகிறது. இயற்கை எரு மக்கும் போது உண்டாகும் அமிலங்கள் நிலத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பயிர்களுக்கு கிட்டும் வண்ணம் எடுத்துக் கொடுக்கிறது. பசுந்தாள், பசுந்தழை உரங்கள் மணிச்சத்தை கிட்டும் நிலைக்கு கொண்டு வந்து பயிர்கள் எளிதில் எடுக்க உதவுகின்றன. வேம்பு மற்றும் புங்கம் புண்ணாக்கு உரங்கள் மண்ணில் உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. இதுபோன்ற இயற்கை உரங்கள் மண்ணிற்கு நன்மைகள் செய்து மண்ணின் வளத்தை பாதுகாக்கிறது. எனவே விவசாயிகள் அனைவரும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி மண் வளத்தை பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தேமோர் கரைசல் தயாரிக்க 5 லிட்டர் புளித்த மோர் மற்றும் 1 லிட்டர் தேங்காய்பால் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் கேனில் இட்டு நிழலான இடத்தில் வைக்க வேண்டும். இவற்றுடன் 10 தேங்காய்களின் துருவல், அழுகிய பழங்கள் 10 கிலோ இவற்றை பொட்டலம் போல கட்டி அதில் போட வேண்டும். தினமும் கரைசலை கலக்கி வர வேண்டும். 7 நாட்களில் தேமோர் கரைசல் தயாராகிவிடும். 8ஆம் நாளிலிருந்து 1 லிட்டர் தண்ணீரில் 50 மில்லி தேமோர் கரைசல் என்ற விகிதத்தில் கலந்து காலை அல்லது மாலை நேரத்தில் செடிகளுக்கு தெளிக்கலாம். தேமோர் கரைசல் என்பது பயிர் வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுகிறது. பயிர்களில் பூ எடுக்கும் சமயத்தில் இக்கரைசலை தெளித்தால் பூக்கள் அதிகமாக பூக்கும். இக்கரைசல் தெளிக்கப்பட்டு விளைந்த காய்கறிகள் மிகவும் சுவையாக இருக்கும்.
0: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 88 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா?

0: நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க தெரிஞ்சுப்போம்.
1: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம

0: ₹1,350 கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக ₹1,525 அதிகபட்ச விலையாக ₹2,000 வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக ₹2,650 கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 39% முதல் 63% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28°C, அதிகபட்ச வெப்பநிலை 36°C.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 28 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 32 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 46 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 80 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 90 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12 தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும், கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்பப் பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில், நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36,000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார்.

0: மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி என்றும், விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமை மிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டுத்தாங்கலில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார

வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் ஜே ஷீபா வான்மதி அவர்கள்.
1: நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று உலகம் முழுவதும் பேசப்படும் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றான காலநிலை மாற்றம், அதன் விளைவுகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் தான் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு காலத்தில் காலநிலை மாற்றம் என்பது எதிர்கால சந்ததியினர் சந்திக்க வேண்டிய பிரச்சனை என்று கருதப்பட்டது. ஆனால் இன்று அது நம் கண்முண்டே நடந்து கொண்டிருக்கும் ஒரு உண்மை. அதிகரித்து வரும் வெப்பநிலை, திடீர் கனமழை, வெள்ளப்பெருக்கு, வறட்சி, கடும் வெப்ப அலைகள் போன்றவை காலநிலை மாற்றத்தின் நேரடி விளைவுகளாக உலகம் முழுவதும் காணப்படுகின்றது. நீண்ட கால அளவில் பூமியின் வெப்பநிலை மற்றும் வானிலை அமைப்புகளில் ஏற்படும் மாற்றங்களே காலநிலை மாற்றம் எனப்படுகிறது. இயற்கையாக சில மாற்றங்கள் ஏற்படுவது வழக்கம்தான். ஆனால் தற்போது நாம் காணும் வேகமான மாற்றங்களுக்கு மனிதர்களின் செயல்பாடுகள் தான் முக்கிய காரணங்களாக உள்ளது. நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களை அதிகமாக பயன்படுத்துதல், காடுகளை அழித்தல், தொழிற்சாலைகளின் புகை வெளியேற்றம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் பல்வேறு செயல்கள் ஆகியவைதான் வளிமண்டலத்தில் கரியமல வாயுவின் அளவை அதிகரிக்கின்றது. இதனால் பூமியினுடைய வெப்பநிலையும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகின்றது. காலநிலை மாற்றத்தின் முதல் மற்றும் முக்கியமான விளைவு உலக வெப்பமயமாதல் ஆகும். கோடை காலங்களில் வெப்பநிலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்கின்றது. பல இடங்களில் வெப்ப அலைகள் காரணமாக மக்கள் உடல்நல பாதிப்புகளை கூட சந்திக்கின்றனர். முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் நோயாளிகள் தான் அதிக ஆபத்தில் உள்ளனர். இன்று உலகினுடைய பல பகுதிகளில் வெள்ளம், புயல், நிலச்சரிவு, வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வருகின்றன. முன்புலாம் அரிதாக நிகழ்ந்த இந்த பல நிகழ்வுகள் இன்று அடிக்கடி நடைபெறுகின்றன. இதனால் மக்கள் கூட தங்கள் வீடுகள், சொத்துக்கள் மற்றும் வாழ்வாதாரங்களை இழக்கின்றனர். பூமியினுடைய துருவ பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் மட்டம் உயர்கிறது. இதனால் கடற்கரை பகுதிகளில் வாழும் மக்கள் அதிக ஆபத்தை எதிர்கொள்கின்றனர். சில தீவு நாடுகள் எதிர்காலத்தில் முழுமையாக நீரில் மூழ்கும் அபாயம் கூட உள்ளது. விவசாயம் முழுமையாக இயற்கையை சார்ந்துள்ளது. மழைப்பொழிவு ஏற்படுவதால் அது மாறுபடுவதால் பயிர் விளைச்சல் குறைகின்றது. சில இடங்களில் அதிக மழை பயிர்களை அழிக்கின்றது. சில இடங்களில் மழையின்மை காரணமாக விவசாயிகள் பெரும் இழப்பை சந்திக்கின்றனர். இதனால் உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாகின்றது. காலநிலை மாற்றம் காரணமாக பல பகுதிகளில் நீர்நிலைகள் வற்றுகின்றது. நிலத்தடி நீரின் அளவும் குறைகின்றது. குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதே ஒரு பெரிய சவாலாக மாறி வருகின்றது. பல தாவரங்கள் மற்றும் விலங்குகள் தங்களின் இயற்கை வாழ்விடங்களை இழந்து வருகின்றன. சுற்றுச்சூழல் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத பல உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. இது இயற்கை சமநிலையை வெகுவாக பாதிக்கின்றது. காற்று மாசுபாடு, அதிக வெப்பநிலை மற்றும் புதிய நோய்களின் பரவல் போன்றவை மனித உடலுக்கு பெரும் அச்சுறுத்தல்களாக உள்ளன. மூச்சுத்திணறல், வெப்பநோய், ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகளும் கூட அதிகரித்து வருகின்றது. இந்த காலநிலை மாற்றத்தை தடுக்க நாம் என்ன செய்ய முடியும்? மரக்கன்றுகள் நடுவதையும் இருக்கும் காடுகளை பாதுகாப்பதையும் நாம் முன்னுரிமையாக கொள்ள வேண்டும். சூரிய ஆற்றல், காற்றாலை ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை நாம் அதிகம் பயன்படுத்த வேண்டும். இது எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவும். ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கலாம். மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவது சுற்றுச்சூழலுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தனிப்பட்ட வாகனங்களின் பயன்பாட்டை குறைத்து பொது போக்குவரத்து, மிதிவண்டி

0: மற்றும் நடைபயணத்தை ஊக்குவிக்க வேண்டும். இதனால் காற்று மாசுபாடும் எரிபொருள் பயன்பாடும் குறையும். மக்கள் பிரச்சனையை புரிந்து கொண்டால் மட்டுமே இது தீர்வினுடைய ஒரு பகுதியாக மாற முடியும். இந்த காலநிலை மாற்றம் என்பது சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டுமல்ல, அது தனிமனித வாழ்க்கை, பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் எதிர்கால தலைமுறைகளின் நலனை பாதிக்கும் ஒரு உலகளாவிய சவாலாக நம் முன்னே இருக்கின்றது. எனவே இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் ஜே. ஷீபா வான்மதி அவர்கள்.

0: அன்பனியர்களுக்கு காலை வணக்கங்கள். நேர்களை நேரம் காலை 7 மணி நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க இது வணக்கம் பரணி நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக தொழில் தொடங்குவோம். நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
1: நமது இந்தியா 134 கோடி மக்களை கொண்டு உலகத்தின் முதல் ஜனத்தொகை உள்ள நாடாக இருக்கிறது. ஏறக்குறைய 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. ஏராளமான நாடுகளிலிருந்து தனக்கு வேண்டிய மூலப்பொருட்களை, பல்வேறு ஆயுதங்களை, இயந்திரங்களை, கெமிக்கல்களை இறக்குமதி செய்து கொள்கிறது. இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதி நின்று போனால் கொரோனா காலத்திலே அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. பல நாடுகள் ஸ்தம்பித்து விட்டன. இந்தியாவில் உள்ள பல தொழில்களுக்கு மூலப்பொருட்கள் வராத காரணத்தால் பல தொழில்கள் நலிவடைந்து பல கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை அந்த நேரத்தில் இழந்தார்கள். அப்போதுதான் தெரிந்து கொண்டோம் இந்தியாவின் முக்கியத்துவத்தை. அப்படிப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதியிலே சாதாரண பாமர மக்கள் கூட மல்லிகை பூ அதிகாலை 3 மணிக்கு விருதுநகர், மதுரை சுற்றியுள்ள இடங்களிலே, தென் மாவட்டங்களிலே அந்த பூக்களை எடுத்து அதிகாலை விருதுநகர், மதுரை, திருநெல்வேலிக்கு கொண்டு வந்து அங்கிருந்து பல்வேறு விமான நிலையங்களுக்கு உடனுக்குடன் சென்று அன்றே மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளுக்கு அந்த பூக்கள் அடைகின்ற வண்ணம் ஏற்றுமதி நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேர் வேலைவாய்ப்பு! இதுபோல் ஏற்றுமதி இறக்குமதி என்பது இந்தியாவிற்கு தவிர்க்க முடியாத ஒன்றாகும். எனவே தான் இந்திய அரசு 1982 எக்ஸிம் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி என்ற ஒரு வங்கியை நிறுவி சர்வதேச வர்த்தகத்திற்கு உதவுதல், திட்ட ஏற்றுமதிக்கு நிதி உதவி ஊக்குவிப்பு போன்ற பல வகை விஷயங்களுக்காகவும், இறக்குமதியாளர்களுக்கு கடனுதவி கொடுப்பதற்காகவும் இந்த வங்கி பம்பாயை இந்தியாவின் தலைமையகமாக கொண்டு பெங்களூருவில் சிறப்பு கிளையையும் மேலும் பல இடங்களில் கிளைகளையும் கொண்டு தொடங்கப்பட்டது. இன்று ஏற்றுமதி தொழில்கள் ஆராய்ச்சி அந்த முதலீடுகளை ஊக்குவித்தல், ஏற்றுமதிக்கு உதவுகின்ற வங்கிகளுக்கு ஆதரவு கடன்களை வழங்குதல் என்று பெரிய அளவிலே இந்தியாவின் முதல் தர வங்கியாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவில் திட்டம், இயந்திரங்கள் வாங்குதல், சேவைகளை பெறுதல், வெளிநாட்டு அரசுகளுக்கு, வெளிநாட்டு வங்கிகளுக்கு கடன் கொடுத்தல், இந்திய சிறு வணிகர்கள் வெளிநாட்டு சர்வதேச ஒப்பந்தங்களை பெறுவதற்கு உதவுதல், அதேபோல் இறக்குமதிக்கும் பல்வேறு உதவிகளை எக்ஸிம் பேங்க் ஆஃப் இந்தியா செய்து வருகிறது. இந்தியர்கள் வெளிநாடுகளில் தொழில் தொடங்க ஏராளமான கடனுதவிகளை வழங்குகிறது. இந்திய பெரிய வர்த்தகர்கள், செல்வந்தர்கள், உற்பத்தியாளர்கள், கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்திலே, மொரிஷியஸ் நாட்டை தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் மருந்து கம்பெனிகளிலே இருந்து பாலங்கள் கட்டுவது வரை அங்கிருந்து பல தொழிற்சாலைகளை தொடங்கி ஏற்றுமதி செய்வது வரை மிக பிரமாண்டமான தொழில்களை தொடங்கி வருகிறார்கள்.

0: அப்படி ஆப்பிரிக்காவில் உள்ள இந்திய முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் எக்ஸிம் வங்கி தான் உதவி செய்கிறது. அப்படி உலக அளவிலே ஏராளமான வேலைவாய்ப்பை இந்தியர்களுக்கு உருவாக்கவும் இந்தியாவுக்கு வேண்டிய பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கவும் எக்ஸிம் பேங்க் ஆஃப் இந்தியா 3 துணை நிறுவனங்களையும் தொடங்கி அருமையாக நிர்வாகம் செய்து வருகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய தென் மாவட்டங்களிலே வாழை பொருட்கள், உரம், மீன் பொருட்கள், பூக்கள், முருங்கைக்காய், முருங்கை இலை, ஆடைகள், தேங்காய், பனைப்பொருட்கள், கைவினைப் பொருட்கள், இரசாயன பொருட்கள், உப்பு, காய்கறிகள், பால் பொருட்கள் என ஆயிரக்கணக்கான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம். அதேபோல் இந்த தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை எல்லாம் தென் மாவட்டங்களுக்கு விமானங்கள் மூலமும் கப்பல்கள் மூலமும் படகுகள் மூலமும் அருகில் உள்ள நாடுகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்கிறோம். இந்த இரண்டுக்குமே உதவியாக இருப்பது நம்முடைய எக்ஸிம் பேங்க் ஆஃப் இந்தியா. 9 மிகப்பெரிய கிளைகளை உள்நாட்டிலே அமைத்துள்ள எக்ஸிம் வங்கி வெளிநாடுகளிலும் 8 பெரிய நாட்டு தலைநகர்களிலே வெளிநாட்டு கிளைகளை வைத்திருக்கிறது. தேவைப்படக்கூடிய பல நூற்றுக்கணக்கான நாடுகளிலே பிரதிநிதிகளை, ஒரு பிரதிநிதி அவருக்கு உதவியாளர், இவர்தான் அந்த நாட்டுக்கு பொறுப்பாக இருப்பார். அனைத்து தேவையான உதவிகளையும் எக்ஸிம் பேங்க்குக்கும் அங்கே உள்ள வாடிக்கையாளர்களுக்கும் செய்வார். அப்படி பிரதிநிதி அலுவலகங்களையும் ஏராளமான இடங்களிலே கொண்டுள்ளது. அந்த ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் தங்கள் பொங்கல் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு, அதற்கு காப்பீடு பெறுவதற்கு, அரசு மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கு கடனுதவி கொடுப்பதற்கு, இந்த துறையில் இருப்பவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் கொடுப்பதற்கு, தன்னுடைய லாபத்திலே 5% சிஎஸ்ஆர் ஃபண்டு என்ற ஒரு ஃபண்டுக்கு கொடுத்து ஏராளமான சமூக பணிகளுக்கு உதவுவது என்று மிகப்பெரிய வங்கியைப் போல எக்ஸிம் பேங்க் ஆஃப் இந்தியா உதவி செய்கிறது. எனவே சின்னஞ்சிறு உற்பத்தியாளராக இருந்தாலும், இறக்குமதியாளராக இருந்தாலும், ஏற்றுமதி செய்ய விரும்புகின்றவராக இருந்தாலும் சரி, ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார், நிதி உதவி வேண்டும், ஆலோசனை வேண்டும் என்றாலும் நமது எக்ஸிம் வங்கியை அணுகலாம். இதனுடைய தலைமை அலுவலகம் வேர்ல்டு ட்ரேட் சென்டரிலே மும்பாய் 5 இருக்கிறது. அதனுடைய தொலைபேசி எண் 0222271260. சென்னையிலே அண்ணா சாலை சென்னை 2 தென்மண்டலங்களுக்கான கிளை இருக்கிறது. அதனுடைய அலைபேசி எண் 0442852830. சைவர் 44 28 52 28 30 ஆகும். அதேபோல் இந்த வங்கியினுடைய முழு விவரங்கள் தெரிய எங்கெல்லாம் கிளை இருக்கின்றன, புதிய திட்டங்கள் என்னென்ன, எந்த வகை பொருட்களுக்கு கிடைக்கும், ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் என்னென்ன ஆலோசனைகளை பெற விரும்புகிறார்கள், எந்த நாட்டிலே போய் இந்தியர்கள் போய் தொழில் தொடங்கி அங்கிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்ய விரும்புகிறார்கள், எங்கே இப்போது ப்ரொஜெக்டுகள் நடந்து வருகின்றன போன்ற அனைத்து விவரங்களையும் அறிய www.eximbankofindia இடையிலே ஸ்பேஸ் விடாமல் எக்ஸ்இம் பேங்க் ஆஃப் இந்தியா என்று ஒரே வரியிலே போட்டு .in eximbankofindia.in என்ற வலைத்தளத்திலே பார்த்து தமிழிலும் தெரிந்து கொள்ளலாம், ஆங்கிலம் இந்தி போன்ற மொழிகளிலும் தெரிந்து கொள்ளலாம். முழுமையாக தெரிந்து இப்போ தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் சென்னையில் உள்ள அலுவலகத்துக்கு ஃபோன் செய்து நேரம் பெற்று நேரில் சென்று விவரங்களை தெரிந்து, ஏனென்றால் தமிழ்நாட்டில் சென்னையிலே தொடங்கி கன்னியாகுமரி வரை ஆடைகள், உள்ளாடைகள், கைத்தறி துணிகள், பட்டு துணிகள் என்று இந்தியாவிலிருந்து போகாத பொருட்களே இல்லை என்கின்ற அளவுக்கு தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல 38 மாவட்டங்களில் இருந்தும் அனைத்து துறைமுகங்கள், அனைத்து ஏர்போர்ட்டுகள் மூலமாக உலகம் முழுவதும் ஏற்றுமதியாகி கொண்டிருக்கிறது. நமக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் இறக்குமதி செய்கின்றோம். அதற்கு முழு உதவியாக இருக்கின்ற எக்ஸிம் வங்கியை பயன்படுத்தி ஒவ்வொரு ஏற்றுமதி இறக்குமதியாளரும் முன்னேற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் இவரை தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நேர்களை நேரம் காலை 7:10.
2: சைட்வாலின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: 50 வருடங்களாக சைபால்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்லி நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. ரவி சாஷா திருப்பதி குரல்களில், விக்னேஷ் சிவனுடைய பாடல் வரிகளில், காத்து வாக்கில், ரெண்டு காதல் படத்தில் இருந்தேன்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகள் வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு இந்த விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கத்தை 7 பேருக்கும், பரம் விஷிட் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம யூத் சேவா பதக்கம் 12 பேருக்கும், அதி விஷிட் சேவா பதக்கத்தை 56 பேருக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், அணையின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து இக்குழு கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தமது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் முன்பு இரண்டு மாநிலங்களும் முன்வைத்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான வாதங்களை நாடாளுமன்ற நிலைக்குழு முழுமையாக மதிப்பீடு செய்யும் என்று திரு ராஜீவ் பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 36 பேர் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானின் இச்செயல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளை மறைக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான மத்திய அரசின் முதலீட்டு உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மேற்குவங்க பொது பாதுகாப்பு மற்றும் சமூக விரோத செயல்கள் தடுப்பு மசோதா, மேற்குவங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா ஆகியவை அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பொது பாதுகாப்பு மசோதாவின்படி பொது அமைதியை குலைக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை அதிகபட்சமாக 12 மாதங்கள் வரை காவலில் வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்

0: பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். விஜயநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார். நாளை அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் நலத்திட்டமாகவோ பொருளாதார கொள்கையாகவோ மட்டுமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தனிநபர் சுதந்திரங்களை காப்பதில் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறை சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். நீதித்துறை மறு ஆய்வு என்பது வெறும் அதிகாரம் என்று மட்டுமல்லாமல் அது நீதிமன்றங்களுக்கான அரசியல் சாசன கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரி காக்கோஸ் உடன் விவாதித்தார். ஏதன்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி, புத்தொழில் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகின் 20% அளவிலான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த நீர்வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதலால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அருணாச்சல பிரதேசத்தின் 12 மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 69 கிராமங்களில் சுமார் 16,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்திருந்ததாக அது கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் அருகே உள்ள மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோட், கண்ணூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் இதர 7 மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளாவின் தென்பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு மசோதா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களைப் போல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு உள்ளிட்ட 9 விவகாரங்களில் இந்த குழு ஆய்வு நடத்தி 4 வாரங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் மாநில அரசு இச்சட்டத்தை உருவாக்கும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. கனடா அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இன்று தென்கொரியாவின் ஷெனோய் ஜூவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார்.

ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களின் நேரம் காலை 7:25 ஆயிற்றுக்கு நேர்கள் கேட்டிருக்கிறீங்க. இது வணக்கம் பரணி. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக தமிழே அமுதே உரை கேட்கலாம். வழங்குபவர் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள்.
2: தமிழே அமுதே, தமிழ் தமிழ் என்று சொல்லி பாருங்கள், அமிழ்து அமிழ்து என்று வரும் என்பார்கள். அமிழ்ந்து போன்ற அந்த தமிழின் இனிமையை பாடிய புலவர்களிலே குறிப்பிடத்தக்கவர் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த புரட்சி பாவல் தமிழையே உயிராக கொண்டவன். அந்த தமிழை பல்வேறு இனிமைகளோடு இணைத்து அந்த பாவலன் ஆக்கி தந்திருக்கும் ஒரு அற்புதமான பாடல், பலரும் அறிந்த பாடல், கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நரி பசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர் என்று ஒரு இனிமையான பாடலை தந்து மகிழ்வார் பாவேந்தர் பாரதிதாசன். வேற்றுமையடி பயன்படுத்தப்பட்ட இனிமையான பாடல் இது. இனிமையான பல பொருள்கள் இதிலே அணிவகுத்து வருகின்றன. பொதுவாக இனிப்பு என்றாலே எல்லோரும் விரும்புவார்கள். திருநெல்வேலி அல்வா வேண்டுமா அல்லது உயிர்ப்பு வேண்டுமா என்று கேட்டால் பொருள் தெரியாது, இனிப்பு தான் வேண்டும் என்று கேட்பார்கள். ஆனால் இனிமையை விட இந்த உயிர்ப்பு இருக்கிறதே, உயிர்ப்பு என்று சொன்னால் உயிர், உயிர் இருந்தால்தானே இனிப்பை அனுபவிக்க முடியும். ஆதலால் இந்த இனிப்புகளெல்லாம் சிறந்தவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. வாயிலே போட்டதும் தித்திக்கும் சுவையை தருபவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழ் இருக்கிறதே அது உயிர் போன்றது, அந்த உயிர் போன்ற தமிழால் தான் இனிமையை அனைத்தையும் ரசிக்க முடியும் என்று கவிதையிலே ஆக்கி தந்த பெருமை பாவலன் பாரதிதாசனுக்கு உண்டு. எத்தனை வகையை சொல்லுகிறான்? கனி இடை ஏறிய சுளை, கனி பழம், பலாப்பழத்தை, அந்த பலாப்பழத்தை வெட்டி எடுத்து அதுவே ஒரு கலை. உள்ளே இருக்கின்ற அந்த சுளையை ருசித்து ரசித்து சாப்பிடுகிற போது ஏற்படுகிற இனிமை இருக்கிறதே. கனியிடை ஏறிய பழத்திலே உள்ள சுவை, முற்றல் களையிடை ஏறிய சாறு. களை என்று சொன்னால் கரும்பு, கன்னல் என்றும் அதற்கு பெயர் உண்டு. அந்த கரும்பு, அந்த கரும்பு சாற்றை குடிக்கின்ற இன்பம் இருக்கிறதே, அது முற்றல் களை. நன்றாக முற்றி இனிமையை தருகின்ற அந்த அடிப்பகுதியிலே இருந்து வருகின்ற அந்த சாறு இருக்கிறதே, அது சீரானது, சிறப்பானது, ருசியானது. குடித்து குடித்து கழித்து போவார்கள். முற்றல் களையிடை ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும். பனிமலர் என்று சொன்னால் குளிர்ந்த மலர், மலருக்கே குளிர்ச்சிதானே அடையாளம். பனிமலர், அந்த மலரில் உள்ள தேன், தேன் உண்ணும் உண்டு மாமலரை கண்டு என்றார். அக்க பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவன் காய்ச்சிய பால், அதுவும் நல்ல சத்துள்ள பால். அந்த பாலை காய்ச்சி சுண்டக்காய்ச்சி என்று சொல்லுவார்கள். அதை காய்ச்சி அதை குடிக்கிற போது அந்த சுவை இருக்கிறதே, அது காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு

மறுபடியும் பாலும் அடுத்தார். நனி பசு, நனி என்ற சொல்லை பயன்படுத்துவதில்லை, ஆனாலும் ஒரு இடத்திலே சிலர் பயன்படுத்துவார்கள், கடிதம் எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அன்பே நான் இங்கு நலம், உன் நலமறிய நனி நாட்டம் என்று சொல்லுவார்கள். நனி நாட்டம் என்ற சொல்லை அவர்கள் பெய்வார்களே தவிர, அந்த உரிச்சொல்லை போடுவார்களே தவிர, அதன் பொருள் என்ன என்று சொன்னால் மிகுதியான நாட்டம். இப்போ நனி என்பது அந்த உரிச்சொல் தொடர் மிகுதி என்ற பொருளை தருகிறது. நனி பசு என்று சொன்னால் மிக அதிகமான பாலை தருகின்ற பால். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று ஆண்டாள் பெருமாட்டி சொல்லுவார். ஆக மிக அதிகமான பாலை அந்த பசு தருகிறது என்று சொன்னால் அது ஆரோக்கியமான பசுவாகத்தானே இருக்க வேண்டும். நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும். இந்த கூடையிலே காலையிலே சென்று ஒரு இளநீரை வாங்கி குடிக்கின்ற போது அதன் குளிர்ச்சியும் இனிமையும் உடல் நலமும் எவ்வாறு இருக்கிறது என்று நமக்கு தெரியும். அந்த இளநீர் சுவையும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனிய என்பேன், இவைகளின் இனிமையெல்லாம் சுவையெல்லாம் சிறந்ததுதான். ஆனால் தமிழ் இருக்கிறதே அது என் உயிருக்கு நேர். எனினும் இந்த எனினும் என்ற சொல்லிலே உள்ள உம் இருக்கிறது. எனினும் தமிழை என் உயிரன்பேன் கண்டீர் என்று தமிழை உயிராகச் சொன்னாரே, வேறுபடுத்தி சொன்னாரே, வேற்றுமை காட்டினாரே, இனிமையுள்ள பொருள்களையெல்லாம் கொண்டு வந்து இந்த பொருளை விட தமிழ் என் உயிருக்கு நிகரானது என்று சொன்ன அந்த பாரதிதாசனின் பாடலை எண்ணி பார்க்கின்ற போது எத்தனையோ சுவை, எத்தனையோ சொற்களின் ஆழமான பொருள்களையெல்லாம் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை. பாரதிதாசனின் தமிழ் வேட்கையை நினைத்து தலைதாழ்த்துகின்ற ஒரு உள்ளம். ஆக தமிழே அமுதே, அமுதான தமிழை என்றும் போற்றி மிகுவோம்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்கள் வணக்கம். பரணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு பாட்டு கேட்டு வந்தெல்லாம் அமரன் 2 படத்துல இருந்த பாடல் கேட்க போறோம். கமல் கபிலன், ரக்ஷிதா சுரேஷ் பாடியிருக்காங்க. ஜி பி பிரகாஷ்குமார் இசையில யுகோ பாரதியின் பாடல் வரிகளை தான் பாடல் கேட்க போறோம். கேட்கலாம்.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம். பரணி நிகழ்ச்சி நேரமாயாச்சு 7:36. நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில இப்ப நம்ம அடுத்து கேட்க போறோம் ஆங்கிலம் அறிவோம். ஒவ்வொரு நாளும் ஆங்கிலம் அறிவோம் பகுதியில புது புது வார்த்தைகளை வந்து நம்ம கத்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கும் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில நிறைய வார்த்தைகள், என்னென்ன வார்த்தைகள் கத்துக் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். ஆங்கிலம் அறிவோம் வழங்க வராங்க சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். பேசலாம் அவங்க கிட்ட. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் தாமஸ் சார். வணக்கம்.
1: வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகே சார், இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக ஆங்கிலம் அறிவோம் பகுதியில என்ன விஷயங்கள் வச்சிருக்கீங்க?
1: ஆரம்பிக்கம்மா.
0: ஓகே.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவரிபடி. Today also I kindly welcome all the listeners for the program Let's Know English. இன்றைக்கு என்னெல்லாம் பார்க்கலான்னு பார்க்கறேன் சொல்றேன். அதாவது பாருங்க, நான் வழக்கமா வந்து நம்ம டுடேஸ் நியூ வேர்ட்ஸ் வொகாபுலரி வேர்ட்ஸ் வந்து சில வார்த்தைகளை சொல்லுவோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா சொல்லலான்னு இருக்கிறேன். ரெண்டு பெயர் சொல் தரும்போது இன்னொரு பெயர் சொல் உருவாகுது ஆங்கிலத்துல. ரெண்டு நவுன்ஸ் தரும்போது இன்னொரு நவுன் உண்டாது. சன் எல்லாருக்கும் தெரியுமே, சன் சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம். சன்னா சூரியன். ஃப்ளவர், ஃப்ளவர்னா மலர். சன் ஃப்ளவர், சன்ஃப்ளவர் சேர்ந்தா இன்னொரு வார்த்தை உருவாயிருது பாருங்க, சூரியகாந்தி பூ. சன்ஃப்ளவர், சன்ங்கிற ஒரு வேர்டையும் ஃப்ளவர்ங்கிற ஒரு வேர்டையும் ரெண்டு நவுனை உருவாக்கும் போது சன்ஃப்ளவர்னு இன்னொரு வேர்டு உருவாகிருது. அதை விட இன்னொன்று பாருங்களா, அடுத்தது ரெண்டாவது பட்டர். பட்டர்னா வெண்ணெய். ஃப்ளை, ஈ பூச்சி. பட்டர் எங்கேயோ இருக்கு, ஃப்ளை ஈ பூச்சி, ரெண்டையும் சேர்த்து பாருங்க, பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சி. அடுத்த ஆப்ல லைட், லைட்னா வெளிச்சம். ஹவுஸ், வீடு, வெளிச்ச வீடு. லைட் ஹவுஸ்ங்கிற வேட ஒன்னா சேர்த்து பாருங்க, கலங்கரை விளக்கம். அப்படி பாருங்க, இப்ப மூணு வார்த்தை, இதமா நிறைய வார்த்தைகள் உருவாக்கிட்டு இருக்கு. ஃபுட், பாதம். பால், ஃபுட்பால், கால்பந்து. லெக் பால்னு சொல்லல, சொல்லலாங்க பாத்தீங்களா. அப்படி நிறைய வேர்டு சொல்லிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வெர்பையும் இன்னொரு ப்ரிபோசிஷனையும் சேர்க்கும் போது ஒரு நல்ல புதுசான ஒரு வேர்டு வரும், அதையும் சொல்றேன். கிவ், கொடு. அப்பு மேல, கொடு மேலன்னு இருக்கு, ஆனா கிவ் அப்னு சேர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா, கை விடுதல், விட்டு விடுதல்னு அர்த்தமா. கிவ் அப், அது ஒரு, அது தனியா ஒரு சாப்டரே இருக்கு. அது வந்து பிரேசல் வெர்பு வினை சொற்றொடர். இந்த இதை மாதிரி நம்ம புது வார்த்தைகள், நாலு வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் அதிகமாக ஆங்கிலத்தில் உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் இன்னைக்கு நான் இதில் வொகாபுலரி பகுதியில் சொன்னேன். அடுத்தாப்புல பாருங்கள்,

அதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், இன்கரெக்ட் சென்டென்ஸா இருக்கும், சரியில்லாத ஒரு வாக்கியம், அது சரியாகக்கூடிய வாக்கியமா போய்கிட்டு. நம்ம பேச்சு வழக்கில் இப்படிதான் பேசுறோம், உதாரணமா வச்சுக்கிடுங்களேன், ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க, யார் பா இவர் அப்படின்னு கேட்காங்க. ஹி இஸ் மை கசின் பிரதர், ஹி இஸ் அன் எம்ஏ கிராஜுவேட், எல்லாம் சரிதான், எம்ஏ ஏன் எம்ஏ கிராஜுவேட்ல எல்லாம் கரெக்டா சொல்லியிருக்காங்க, கசின் பிரதர்னு சொல்லக்கூடாது. ஹி இஸ் மை கசின் சிஸ்டர், அந்த கசின் சிஸ்டரும் சொல்லக்கூடாது. கசின் என்றாலே ஆங்கிலத்துல சித்தி சித்தப்பா, பெரியம்மா பெரியப்பா, மாமா அத்தை, அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும், அண்ணன் நம்ம சொந்த கூட பிறந்த அண்ணன் தம்பியை தவிர எல்லா ஆண்பால் பெண்பால் எல்லாருக்குமே பொதுவானது கசின் தான். அதே சமயத்துல நம்ம ஷீ ஆண்பாலா பெண்பாலாங்கும் போது சொல்றதுக்கு நமக்கு ஷீ இஸ் மை கசின், ஷீ வருது பாத்தீங்களா, அதை வச்சு அவங்க அந்த அம்மாவை சொல்றாருன்னு நினைச்சுக்கலாம். ஹி இஸ் மை கசின், ஹி இஸ் ஒர்க்கிங் இன் சென்னை அப்படின்னு சொல்லிடலாம்.

0: பொதுவானது கசின் தான். அதே சமயத்துல நம்ம ஷீ ஆண்பாலா பெண்பாலாங்கும் போது சொல்றதுக்கு நமக்கு ஷீ இஸ் மை கசின், ஷீ வருது பாத்தீங்களா, அதை வச்சு அவங்க அந்த அம்மாவை சொல்றாருன்னு நினைச்சுக்கலாம். ஹி இஸ் மை கசின், ஹி இஸ் ஒர்க்கிங் இன் சென்னை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்படி இந்த மாதிரி இந்த ஒரு வரி இருக்கு. அடுத்த வரி இன்னொரு பாருங்க, இன்னொருத்தவர் நம்ம வழக்கமா பேசும்போது சொல்லுவோம், ஹி இஸ் கோயிங் டு ஸ்கூல் பை வாக். பை வாக் அதான் தப்பு. வாக் வந்து பை வாக்னு சொல்லக்கூடாது. ஹி இஸ் கோயிங் டு ஸ்கூல் ஆன் ஃபுட்னு சொல்லணும். அதாவது பை பஸ்ல வந்தாருன்னு வைங்க, ஹி இஸ் கோயிங் பை பஸ் சொல்லலாம், பஸ் சொல்லலாம், பை ட்ரெயின் சொல்லலாம். அதே சமயத்தில் இன்னொரு ஹி இஸ் கோயிங் ஃபார் எ வாக்னு சொல்லலாம். ஆனால் மற்றபடி இந்த ஒருத்தர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறது நடந்து போகிறத பை ஃபுட்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக இன்னொரு வார்த்தை அடுத்தாப்பில் நம்ம எல்லாரும் தப்பு போடுறது பாருங்க, ஹி டிட் நாட் வென்ட் டு மார்க்கெட் எஸ்டர்டே. ஹி டிட் நாட் வென்ட் டு வென்ட்டான், டிட்டுக்கு அப்புறம் வென்ட்டு, அதாவது அந்த டிட்டுக்கு அப்புறம் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கோ தான் வரும். ஹி டிட் நாட் கோ, அது கொஞ்சம் கிராமட்டிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அதனால ஹி டிட் நாட் கோன்னு தான் அதில் சொல்லணும். அதே மாதிரி ஹி டிட் ஹி த பஸ் டஸ் நாட் கம் டஸ் நாட் கேம்னு சிலர் சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க, த பஸ் டஸ் நாட் கம்ஸ் தான், அதான் டஸ் வந்தாலே கம்ஸ்ங்கய்யா, டஸ் இருக்கும்போது கம் தான் சொல்லணும். த பஸ் டசன்ட் கம் ஹியர், பஸ் இங்கே வருகிறது இல்லை. ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லிடுறேன், வி டிஸ்கஸ் அபவுட் அப்படின்னு ஒரு வார்த்தை, வி டிஸ்கஸ் அபவுட் அபவுட் த ப்ரோக்ராம், அதாவது டிஸ்கஸ்னாலே டாக் அபவுட் தானா, அடுத்தாப்புல இன்னொரு அபவுட் பட்டி பட்டின்னு ரெண்டுக்கும் சேர்க்கக்கூடாது. வி டிஸ்கஸ் த ப்ரோக்ராம், டிஸ்கஸ் த ப்ரோக்ராமே போதும், அதில் அபவுட் தேவையில்லை. நான் ரெண்டு ப்ரோவர்ப் சொல்லலாம் நினைக்கிறேன். Even a good homer sometime not. Even a good homer sometime not. யானைக்கும் அடிசருக்கும் forgive and forget. இது வந்து ஆங்கிலத்தில் ஒரு பிரபலமான பழமொழி, forgive and forget, மறப்போம் மன்னிப்போம். ஆனால் நம்ம தமிழில் வந்து அது ஒரு பொன்மொழியாக தான் இருக்கு. Forgive and forget, மறப்போம் மன்னிப்போம். நெல்லை பண்பலை நேயர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி நன்றி. நேர்கள் வணக்கம். பரணியில இப்ப கேட்டீங்க, ஆங்கிலம் அறிவும் வழங்கினாங்க சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவே, அண்ணாத்த திரைப்படத்துக்காக தான் பாடல் கேட்க போறோம். சித் ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க யுகோ பாரதியோட பாடல் வரிகளுக்கு பாடல் இதோ.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை நேரம் காலை 7:48 ஆயிட்டிருக்கு. வணக்கம் பரணி நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க. மகாராஜா நகர் உழவு சந்தையில காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் இன்னைக்கு என்ன நிலவரத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு தக்காளி ஒட்டு ரகம் 30-28 அப்படிங்கிற விலைகள்லையும், கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் 46 ரூபாய்க்கும், கீரை கத்திரிக்காய் 45 ரூபாய்க்கும், வரி கத்திரிக்காய் 30 ரூபாய்க்கும் கிடைக்குது. வெண்டைக்காய் 22-20 அப்படின்ற விலைகளில் கிடைக்குது. புடலங்காய் 18 ரூபாய்க்கும், சுரைக்காய் 10 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணி 14 ரூபாய்க்கும், தடியங்காய் 15 ரூபாய்க்கும் கிடைக்குது. பெல் டவர் 75 ரூபாய்க்கும், கொத்தவரங்கக்காய் 28 ரூபாய்க்கும், பாகற்காய் சிறியது 65 ரூபாய்க்கும், பெரியது 55 ரூபாய்க்கும் கிடைக்குது. முருங்கைக்காய் 34 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 36-34 அப்படிங்கிற விலைகளையும் கிடைக்குது. சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் 60-55, 50-45 அப்படின்ற விலைகள் கிடைக்குது. காராமணி 34 ரூபாய்க்கும், கோவக்காய் 45 ரூபாய்க்கும், தேங்காய் பெரியது 47 ரூபாய்க்கும், நடுத்தரம் 46 ரூபாய்க்கும், சிறியது 45 ரூபாய்க்கும் கிடைக்குது. வாழைக்காய் 30-25 அப்படின்ற விலைகளில் கிடைக்குது. வாழைத்தண்டு ஒரு தண்டு 10 ரூபாய்க்கு அப்படின்ற விலைகளில் கிடைக்குது. கீரைகள் கட்டு ஒன்றுக்கு 15 ரூபாய், மல்லியிலை 80 ரூபாய், புதினா 80 ரூபாய், கருவேப்பிலை 30 ரூபாய், வெள்ளரி சாம்பார் வெள்ளரி 15 ரூபாய், நாட்டு வெள்ளரி 16 ரூபாய், இஞ்சி 205-200 அப்படிங்கிற விலைகளையும், மாங்காய் வந்து 20-18 அப்படின்ற விலைகள் கிடைக்குது. நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 24 ரூபாய், 22 அப்படின்ற இரண்டு விலைகளையும், கேரட் 38 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 96 ரூபாய்க்கும், சௌச்சௌ 36 விலைக்கும் 36 ரூபாய் அப்படிங்கிற விலைக்கும் விற்பனையாகுது. முட்டைக்கோஸ் 40 ரூபாய், பீட்ரூட் 34 ரூபாய், காலிஃப்ளவர் 50-48 அப்படின்ற விலைகளில், குடமிளகாய் 80

75, பஜ்ஜி மிளகாய் 80-75, வெள்ளைப்பூண்டு 260, பட்டர் பீன்ஸ் 150, சோயாபீன்ஸ் 180, பச்சை பட்டாணி 250, சேம்பு பெரியது 50, நாடு 30, சேனைக்கிழங்கு 35, சீனிக்கிழங்கு 30 ரூபாய், கருணைக்கிழங்கு 120-110 அப்படின்ற விலைகளையும், பழங்கிழங்கு 60 ரூபாய்க்கும் மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும் கிடைக்குது. பழங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வாழைப்பழம் செவ்வாழை 100 ரூபாய்க்கு கிடைக்குது, கோழிக்கோடு 60 ரூபாய்க்கும் நாடு 60 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 40-35 அப்படின்ற விலைகளையும், ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாயிலும், மாதுளை 240 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், சப்போட்டா 50-40 அப்படின்ற விலைகளையும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 45 ரூபாய்க்கும் கிடைக்குது. கிர்ணிப்பழம் இன்று 50 ரூபாய்க்கும், சீதாப்பழம் 100 ரூபாய்க்கும் கிடைக்குது, தர்பூசணி 30-25 அப்படின்ற விலைகளில் கிடைக்குது. காய்கறிகள், கிழங்கு வகைகள், பழங்கள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது, நிறைய உணவுல சேர்த்துக்கோங்க, ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்டு ரசிக்க போறோம். வந்தனா ஸ்ரீனிவாசன், லிஜேஷ்குமார் பாடியிருக்காங்க. என்ன ரகுநாதனுடைய இசையில புலிக்கொத்தி பாண்டி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

நேரம் ஆயிடுச்சு 7:56. வணக்கம், பரணி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நேர்கள் எல்லாருமே. நிகழ்ச்சி நிறைவான தகவல் கேட்க போறீங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர், திருநெல்வேலி, கிராமப்புற மின் கோட்டங்களுக்கு உட்பட்ட 2 துணைமின் நிலையங்களில் இன்னைக்கு வந்துட்டு இல்லை நாளைக்கு மின் விநியோகம் தடை செய்யப்பட இருக்கு. காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் சங்கனாங்குளம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால அங்கே வந்து தற்காலிகமாக மின்சாரம் வந்து தடை செய்யப்படும். இங்கெல்லாம் அப்படின்னா மன்னார்புரம், வடக்கு விஜயநாராயணம், தெற்கு விஜயநாராயணம், இட்டமொழி, நம்பிக்குறிச்சி, தெற்கு ஏராந்தி, சிவந்தியாபுரம், பரப்பாடி இந்த பகுதிகளில் காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பரப்பாடி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கேயும் வந்து மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரப்பாடி, இளங்குளம், சடையநேரி, சவனிக்காரன்குளம், வில்லியநேரி, ஏமன்குளம், பெருமாள் நகர், கேர்க்கநேரி, காரன்காடு, தட்டான்குளம், கண்ணநல்லூர், துளுக்கர்பட்டி, பட்டர்புரம், மாவடி, முத்தலாபுரம், சித்தூர், சியோன்மலை, கண்ணாத்திக்குளம், தங்கயம் இந்த பகுதிகளில் காலையில் 9 மணியிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இந்த நிறைவான தகவலோடு நிறைவான பாடலும் கேட்க போறீங்க. பிகில் படத்துல இருந்தா பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்ரீகாந்த், ஹரிஹரன், மதுரதாரா பாடியிருக்காங்க. ஏறமான் இசையில தான் பாடல் கேட்க போறோம். பாடல் இதோ

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாக்கோசுடன் விவாதித்தார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின்

ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பரப் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதித் தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 8:03. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. சட்டம் என்பது நம் அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பு கேடயம் அப்படின்னு தான் சொல்லணும். அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் சவால்களுக்கு சட்ட ரீதியான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத தினமும் இந்த வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்று பிழை திருத்தல் ஆவணம் பற்றி கேட்க இருக்கிறோம். அதை பத்தி தெளிவா விளக்க இருக்கிறாங்க வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் காணப்போவது பிழை திருத்தல் ஆவணம் என்பதை பற்றி பார்க்கலாம். பிழை திருத்தல், இதை ஆங்கிலத்தில் ரெக்டிஃபிகேஷன் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிழைகள் செய்வது என்பது இயற்கையாகவே மனிதனுக்கு உள்ள குணாதிசயங்களில் ஒன்று. தமிழகத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், யானைக்கும் அடிசருக்கும் என்று. அதுபோன்று மிகப்பெரிய அனுபவசாலிகளால் எழுதப்படும் ஆவணங்களிலும் பிழைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தீர்வு இல்லாத பிரச்சனைகள் இல்லை என்று நாம் கூற முடியும். அதுபோன்று எழுதப்பட்ட ஆவணங்களில் ஏற்பட்ட பிழைகளை திருத்தலாம். பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை திருத்துவது சட்டம் சார்ந்த ஒரு சங்கதியாகும். ஆகவே ஆவணம் எழுதும் பொழுது முன்னெச்சரிக்கையை என்பது மிகவும் அவசியம். உரிமம் பெற்ற ஆவண எழுத்தர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மட்டுமே ஆவணங்கள் எழுதுவது வழக்கம். பல ஆண்டுகளாக ஆவணம் எழுதுவதில் அனுபவம் வாய்ந்தவர்கள் கூட சில நேரங்களில் ஆவணங்களில் பிழையாக எழுதிவிட வாய்ப்பு உண்டு. பிழைகளில் இலக்கண பிழை என்றால் அது ஒரு பெரிய தவறில்லை. அதே நேரத்தில் எழுத்துப்பிழை, பொருண்மை பிழை என்பது ஆவணத்தின் தன்மையே மாற்றிவிடும். அப்படிப்பட்ட தவறுகளால் உரிமை மாற்றமே செல்லாது போகும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே ஆவணம் எழுதி முடித்ததும் பதிவுக்கு முன்னர் எழுதப்பட்ட ஆவணத்தையும் முன் ஆவணத்தையும், அதாவது தாய்ப்பத்திரம், திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். ஆவணம் சரியாக

0: எழுதப்பட்டுள்ளது, எந்தவித தவறும் இல்லை என்று முழு திருப்தி அடைந்த பின்னரே ஆவணத்தை பதிவுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவ்வளவு கவனமாக இருந்தும் நம்மையும் அறியாமல் ஏற்பட்டுவிட்ட தவறை திருத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு பிழையை திருத்தி எழுதுவதுதான் பிழை திருத்தல் ஆவணம் என்று அழைக்கப்படுகிறது. பிழை திருத்தல் ஆவணம் என்பது பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணத்தை எழுதி கொடுத்தவரும் எழுதி வாங்கியவரும் முன்னர் எழுதி கொடுத்த ஆவணத்தில் உள்ள தவறுகளை அல்லது பிழைகளை திருத்துவதற்காக பின்னர் எழுதி கொடுக்கப்படும் ஒரு ஆவணமாகும். நியாயமான தவறுகளுக்காக மட்டுமே பிழை திருத்தல் ஆவணம் எழுத முடியும். ஆகவே பிழை திருத்தல் ஆவணத்தை எழுதுவதற்கு இரு தரப்பினரின் ஒருங்கிணைந்த சம்மதம் அவசியம். சில ஆவணங்களில் வரிப்பிழப்பு என்ற வார்த்தைகளை காண முடியும். நீங்கள் பழைய ஆவணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே சில இடத்துல வரிப்பிழப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறோம். இந்த வரிப்பிழப்பு என்றால் ஆவணப்பதிவின் போது கண்டுபிடிக்கப்படும் தவறுகளை பதிவு அலுவலகத்தில் வைத்து இரு தரப்பினர்களின் முன்னிலையில் திருத்தி எழுதலாம். அவ்வாறு திருத்தப்படும் திருத்தத்தை வரிப்பிழப்பு என்று எழுதி ஆவணத்தின் அடியில் மேற்குறிப்பு செய்வார்கள். அதுபோன்று கீறல் என்ற வார்த்தையை காணலாம். கீறல் என்றால் கையெழுத்து. கையெழுத்து எழுத தெரியாதவர்கள் கைரேகை வைப்பார்கள், அதாவது லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடதுகை பெருவிரல் ரேகை வைப்பார்கள். அவ்வாறு கைரேகை பதிப்பதை கீறல் என்று அழைப்பார்கள். கையொப்பம் இட தெரியாத படிப்பறிவற்ற மக்களுக்கு ஆவணங்கள் படித்து காண்பிக்கப்பட வேண்டும். என்ன வகையான ஆவணம் எழுதப்பட்டுள்ளது, எதற்காக எழுதப்பட்டுள்ளது, பிரதிபலன் என்ன போன்ற அவசியமான கேள்விகளை சார்பதிவாளர் ஆவண தரப்பினர்களிடம், அதாவது எழுதி கொடுப்பவரிடம் கேட்க வேண்டும். பிழை திருத்த ஆவணத்தில் எழுதி கொடுத்தவரும் எழுதி வாங்கியவரும் கையெழுத்து செய்ய வேண்டும். பிழை திருத்த ஆவணத்தை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். இந்த ஆவணம் ஒன்று புத்தகத்தில் பதிவு செய்யப்படும். திருத்தங்களின் தன்மையை பொறுத்து முத்திரை கட்டணமும் மாறுபடும். சாதாரணமாக ஒரு கிரை ஆவணத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் முத்திரைத்தாள் வாங்கப்பட்ட தேதி. இது மிகவும் முக்கியம். முத்திரைத்தாளில் முத்திரைத்தாள் விற்பனை செய்யப்பட்ட தேதி குறிக்கப்பட்டிருக்கும். அந்த தேதியிலோ அல்லது அதற்கு பின்னர் உள்ள தேதிகளிலோ ஆவணம் எழுதப்பட வேண்டும். முத்திரைத்தாள் விற்கப்பட்ட தேதிக்கு முன்னிட்ட தேதி கொண்டு ஆவணம் ஒன்று எழுதப்பட்டால் அது மோசடியாக எழுதப்பட்டது, அதாவது மோசடி ஆவணம் என்று ஆகிவிடும். அடுத்தது ஆவணத்தின் தலைப்பு மற்றும் கைமாறு தொகை எழுதப்படுவது. கிரை ஆவணம் என்பதால் தலைப்பு கிரையப்பத்திரம் என்று எழுதப்பட வேண்டும். சிலர் விற்பனை ஆவணம் என்றும் எழுதுவர். அவ்வாறு எழுதுவதை தவிர்ப்பது நலம். ஏனெனில் சொத்தினை கிரயம் பெறுபவரே கிரைய ஆவணம் எழுதி பதிவு செய்ய வேண்டும், விருப்பவர் அல்ல. முத்திரைத்தாள் பதிவு கட்டணம், ஆவண எழுத்தர் கட்டணம் மற்றும் இதர கட்டணங்கள் அனைத்தையும் செலுத்துவது கிரயம் பெறுபவரே. ஆகவே கிரயம் பெறுபவர் ஆவணங்களை ஏற்படுத்துவதால் அது கிரையப்பத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஆங்கிலத்தில் எழுதும்போது சேல்டேடு என்றே எழுதப்படும். அடுத்தது சொத்தின் மதிப்பு எழுதப்பட வேண்டும். உதாரணமாக கிரயம் ரூபாய் 2,30,000 என்று எழுதுவார்கள். அசையா சொத்துக்களுக்கு இரண்டு வகையான மதிப்புகள் உண்டு. ஒன்று அரசின் வழிகாட்டி மதிப்பு. அரசு வழிகாட்டி மதிப்பை அரசாங்க பதிவுத்துறை இணையதளத்தில் பார்த்து கொள்ளலாம். இந்த மதிப்பு அரசு நிர்ணயம் செய்த மதிப்பாகும். இந்த மதிப்பிற்கு குறைத்து தொகை எழுதுதல் கூடாது. அடுத்தது சந்தை மதிப்பு. சந்தை மதிப்பிற்கும் அரசு வழிகாட்டி மதிப்பிற்கும் வேறுபாடுகள் இருக்கும். பெரும்பாலான ஆவண எழுத்தர்கள் சந்தை மதிப்பை ஆவணத்தில் காட்டாமல் அரசு வழிகாட்டி மதிப்பை மட்டுமே காட்டி பதிவு செய்கிறார்கள். இவ்வாறு எழுதுவது கருப்பு பணத்தை ஊக்குவிப்பதாகும். இது போன்ற இந்த கிரயம் சம்பந்தப்பட்ட இந்த ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாளை நாம் மற்றொரு நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 8:10. நிகழ்ச்சியில் அடுத்து மெர்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். கைலாஷ், சத்யபிரகாஷ், பூஜா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஏ ஆர் ரகுமான் இசையில்.

0: நேர்களே, தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Centre to withdraw temporary restrictions on sale and distribution of petrol and diesel from the 1st of July. West Bengal government to implement uniform civil code in the state, says Chief Minister Shubhendu Adhikari.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 8:30. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வேதமும் நாதமும். நம் மனதை வருடி உணர்வுகளுக்கு

0: உயிர் கொடுக்கும் உன்னத இசையை தேடி செல்கிறது இந்த வேதமும் நாதமும். வார்த்தைகள் இல்லாத இடத்திலும் மௌனத்தை ரசிக்க வைக்கும் தூய இசையின் அழகை பற்றி வழக்க இருக்கிறார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.
1: இசையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ராகங்களின் பிரிவுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராகங்களை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கின்றனர். அதாவது மேளகர்த்தா ராகங்கள் என்றும் ஜன்னிய ராகங்கள் என்றும் பிரிக்கின்றனர். இந்த மேளகர்த்தா ராகங்களில் இரண்டு உட்பிரிவுகள் பிரிக்கப்படுகின்றன. சுத்த மத்தியம ராகங்கள், பிரதி மத்தியம ராகங்கள். அதாவது சுத்த மத்திய ராகங்கள் 36, பிரதி மத்தியம ராகங்கள் 36. இந்த சுத்த மத்தியம ராகங்களை நாம் முறையாக சுரஸ்தானங்களை பயிற்சி செய்யும் பொழுது பிரதி மத்தியம ராகங்களை நாம் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். ஆரம்ப பாடங்களை நாம் பயிற்சி செய்யும் பொழுது 15வது மேளகர்த்தாவாகிய மாயாமாளவகவுளை ராகத்தில் நாம் பயிற்சி செய்திருப்போம். அதாவது

ஒடிசா. இந்த ராகம் மாயா மாளவகவுளை 15வது மேளகர்த்தா ராகம். இதே ராகத்தை நாம் இந்த மத்தியமத்தின் ஒலியின் அளவை நாம் உயர்த்தி பாடும் பொழுது 51வது மேளகர்த்தா ராகமாகிய பிரதிமத்தியம ராகம் காமவர்த்தனி என்ற ராகம் நமக்கு கிடைக்கும்.

இந்த 72 மேளகர்த்தா ராகங்களிலும் கோடீஸ்வர ஐயர் அவர்கள் தமிழில் கீர்த்தனைகள் இயற்றியுள்ளார். இந்த கோடீஸ்வர ஐயர் மதுரை அருகில் உள்ள நந்தனூர் என்னும் கிராமத்தில் 1869 ஆண்டு பிறந்தவர். இவர்களுடைய முன்னோர்கள் திருநெல்வேலியில் வசித்து வந்ததாகவும் அறியப்படுகிறது. பின்பு ராமநாதபுரத்தில் உள்ள பெருங்கரை என்னும் கிராமத்தில் குடிபெயர்ந்ததாகவும் தெரிய வருகிறது. இவர் வேதங்கள், சாஸ்திரங்கள், தமிழ், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் புலமை வாய்ந்தவராக திகழ்ந்திருக்கிறார். கோடீஸ்வர ஐயர் அவர்கள் தனது தாய் வழி பாட்டனாராகிய கவிக்குஞ்சர பாரதியிடம் தமிழையும் இசையையும் கற்று தேர்ச்சி பெற்ற பின் மும்மூர்த்திகளில் ஒருவராகிய ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் சிஷ்யரான பட்னம் சுப்பிரமணிய ஐயரிடமும் ராமநாதபுரம் சீனிவாச ஐயங்காரிடமும் இசையை பயிற்சி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து குன்றக்குடி கிருஷ்ண ஐயர் மகா வைத்தியநாத ஐயரிடமும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டதால் சிறந்த லட்சண லட்சிய வித்வானாக விளங்கியிருக்கிறார். கீர்த்தனைகளை இயற்றியவர்கள் கீர்த்தனைகளில் அவர்களுடைய முத்திரைகளை அடையாளப்படுத்தியிருப்பார்கள். அந்த வகையில் கோடீஸ்வர ஐயர் அவர்கள் தனதுடைய கீர்த்தனைகளில் கவிக்குஞ்சரதாசன் என்ற முத்திரையை அடையாளப்படுத்தியிருக்கிறார். இந்த வகையில் கோடீஸ்வர ஐயர் அவர்களால் இயற்றப்பட்ட ஹம்சத்வனி ராகத்தில் வாரண முகவா என்ற பாடலில் சரணத்தில் இன்

0: இந்த பாடலில் உன்னும் கவி குஞ்சரதாசனான் உன்னருள் கொண்டே பண்ண துணிந்தேன். இவருடைய அனைத்து கீர்த்தனைகளிலும் இந்த கவி குஞ்சரதாசன் என்ற முத்திரைகளை பதித்திருப்பார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வேதமும் நாதமும். நிகழ்ச்சியில் அடுத்து தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். கமல் அவர்

0: யாரோ ஒருவன் முகமூடி அணிந்து கொண்டு அரண்மனை உள்ளே நுழைகிறானே. ஒருவேளை வேற்று நாட்டு உளவாளியாக இருக்குமோ? ஒருவேளை முகமூடி கொள்ளைக்காரனாக இருக்குமோ? யார் அங்கே? முகமூடி கொள்ளைக்காரன் உள்ளே நுழைந்திருக்கிறான், அவனை பிடித்து கைது செய்யுங்கள். ஏய், யார் நீ? எங்கிருந்து வந்திருக்கிறாய்? எதற்காக வந்திருக்கிறாய்? உண்மையை சொல், இல்லை என்றால் என் வாளுக்கு பதில் கூற வேண்டியிருக்கும்.
1: மன்னர்வேந்தே, அவசரப்படாதீர்கள்.
0: என்னடா இது? நமது மந்திரியாரின் குரல் போன்றிருக்கிறதே.
1: மன்னா, இது நான் தான், தங்களது மந்திரியார். முதலில் என் கழுத்தில் இருந்து இந்த வாளை மாற்றுங்கள் மன்னா.
0: மந்திரியாரே, நீரா? ஏன் இப்படி முகமூடி அணிந்திருக்கிறீர்? அதனால் தான் இத்தனை குழப்பமும்.
1: மரம் வழியில் ஒரு பக்கத்தில் கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. அதிலிருந்து பறந்து வந்த தூசிகள் அவ்வளவும் காற்றில் கலந்து ஒரே காற்று மாசு. அவ்வழியாக வருவோர் அனைவரும் இப்படித்தான் முகமூடி அணிந்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது மன்னா. ஏனென்றால் தும்மல் வருகிறது, அதை தவிர்க்கத்தான் இந்த முகமூடி.
0: சரி மந்திரியாரே, அதுதான் அரண்மனை உள்ளே வந்து விட்டீரே, பிறகும் எதற்கு இந்த முகமூடியை அணிந்திருக்கிறீர்?
1: மன்னா, வீட்டிற்கு வெளியே மட்டுமா காற்று மாசு இருக்கிறது? வீடுகளின் உள்ளேயும் சமையல் அறையிலிருந்து வெளிவரும் புகை, குண்டு பல்பு போன்றவற்றை பயன்படுத்துவதால் அதிலிருந்து வெளிவரும் அதிகப்படியான வெப்பம், வெளிச்சம், வீட்டின் உள்ளே நாம் பயன்படுத்தும் ஏசி, பிரிட்ஜ் போன்றவை வெளியிடும் கார்பனால் கூட காற்று மாசு ஏற்படுகிறது, ஒலி மாசு ஏற்படுகிறது.
0: மந்திரியாரி, வீடுகளின் உள்ளேயும் காற்று மாசு என்பது அதிர்ச்சியாகத்தான் உள்ளது.
1: ஆமன்னா, வீட்டுக்கு வெளியே உள்ள மாசை அவுட்டோர் பொல்யூஷன் என்று சொல்கிறார்கள். வீட்டுக்கு உள்ளே இருக்கும் காற்று, ஒலி மாசு போன்றவற்றை இன்டோர் பொல்யூஷன் என்று சொல்கிறார்கள்.
0: வீட்டிற்கு வெளியேயும் மாசு, வீட்டிற்கு உள்ளேயும் மாசு என்றால் மாசு இல்லாத இடத்தை தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் போல.
1: அதைவிட காற்றை மாசுபடுத்தும் பொருட்களை தேவைக்கு அதிகமாக வாங்காமல் தேவைக்கு மட்டுமே வாங்கி பயன்படுத்தினால் போதும், மாசு ஏற்படுவதை குறைத்து விடலாமே மன்னா.
0: மாசு ஏற்படுவது குறைந்து விட்டால் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். இன்று முதல் உமது அலுவலக அறையில் இருக்கும் ஏசி மற்றும் பிரிட்ஜை மாற்றிவிடுவோம். அரண்மனையில் சிறிது மாசு குறையட்டும்.
1: மன்னா, அதற்கு எனது அலுவலக அறைதான் பலிகடாவா? இந்த மன்னருக்கு அறிவுரை சொல்ல வந்தேனே, என்னை சொல்ல வேண்டும்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒரு அழகான பாடல் கேட்க இருக்கிறோம். நேரம் சரியாக காலை 8:45. மாசிலா மணி திரைப்படத்திற்காக பெனி ஜெயால் ரீட்டா பாடியிருக்காங்க. டி எம்மான் இசையில் நா முத்துக்குமார் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

0: நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கிறீங்க சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சு விடுறாருன்னு வச்சுக்கோங்க, உடனே நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. அதுக்கு பதிலாக எது சரின்னு அவர் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது இன்னொரு வகை. இந்த ரெண்டாவது வகை இருக்குது பாருங்கள், நிர்வாக இயலில் இது ரொம்ப முக்கியம். அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? சக ஊழியர்கள்கிட்ட எப்படி பழகணும், மேலதிகாரிகள்கிட்ட எப்படி பழகணும், தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட எப்படி பழகணும், வாடிக்கையாளர்கள்கிட்ட எப்படி பழகணும், இவங்க எல்லார்கிட்டேயும் செம்மையான உறவை ஏற்படுத்திக்கிறது எப்படி, இதையெல்லாம் சொல்லி கொடுக்குற பாடம் தான் இன்டர் பர்சனல் ஸ்கில், திறமையான உறவு அப்படிங்கிறது. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, இந்த உறவுகளை வளர்க்கும் திறன் உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்க. மற்றவங்கக்கிட்ட உறவை பலப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த ஒரு தடையையும் சுலபமாக தாண்டி செய்கிற தொழிலில் முன்னுக்கு வந்துடலாம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு கணக்கெடுப்பு பண்ணி பார்த்தாங்களாம், பார்க்குற வேலையில் எது மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வேகமாக முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு. வெவ்வேறு துறையில் வேகமாக முன்னுக்கு வந்திருக்கிற பல பேரை சந்தித்து இந்த சர்வேயை நடத்தியிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிற உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் பற்றிய அறிவு 35% இருந்தால் போதுமா, ஆனால் உறவுகளை வளர்க்கக்கூடிய திறன் இன்டர் பர்சனல் ஸ்கில்லு 65% வேணும். இப்படி உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்களாம். அதனால் ஒருத்தருக்கு வேலை சரியாக புரியலைன்னா கூட விவரமாக மற்றவங்கக்கிட்ட பழகிறது எப்படின்னு புரிஞ்சால் போதும், அவர் முன்னுக்கு வந்துடலாம். அலுவலகங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லேயும் இது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளேயும் இது ரொம்ப முக்கியம்.

0: வீட்டுக்கு வெளியேயும் இது முக்கியம். அடுத்தவங்க கிட்ட பழகிறது எப்படிங்கிறத தெரிஞ்சிக்காதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இன்னைக்கு ஆயுதங்களால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்களை விட வார்த்தைகளால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் அதிகம். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததன் அர்த்தம் பூர்த்தி ஆகணும்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் யாரையும் புண்படுத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார். அவர் சொல்லுவார், எனக்கு இந்த இன்டர் பர்சனல் ஸ்கில் ரொம்ப அதிகம் சார், சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப சுமூகமாக நடந்துக்குவேன். என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருவேன் சார் அப்படிம்பார். நான் அவர்கிட்ட சமீபத்தில் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். செஞ்சுருக்கேன் சார், போன வாரம் புதன்கிழமை ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டுக்காரருக்கு வயிற்று வலி, உடனே நான் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால் முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: நம்ம நிலை இப்ப ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
8: எப்படி?
7: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
9: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களை, இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் எந்த தலைப்பு குறித்து பேச இருக்கிறோம் அப்படின்னா, மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அதிகம் தேவை விட்டு கொடுக்கும் மனப்பான்மையா அல்லது தட்டி கேட்கும் துணிச்சலா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறோம். காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சியிருக்கு. நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். வின்னர் திரைப்படத்திற்காக உதித் நாராயணன் பாடியிருக்காங்க. பா விஜய் அவர்களின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில். நேரம் சரியாக காலை 8:55 ஆக இருக்குது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரோகாக்கோசுடன் விவாதித்தார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம்.

என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அனுப்பினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மற்றும் பராகுவே அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம். இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எப்போவுமே நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ வெற்றிகளை குவித்தாலும் எவ்வளோ புகழ் இருந்தாலும் கடைசியில் நம்ம போய் சேர இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் தான். எதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கிட்ட தான் போவோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எல்லார் இடத்துலையும் இருக்கும். அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அதிக தேவை அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒன்று விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா குடும்பம் சரியாக இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் சில தவறுகள் நடந்தால் அதை தட்டி கேட்குற துணிச்சலும் இருக்கணும். இது ரெண்டில் எது இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். இன்றைக்கி ஆனந்த பூங்காற்றோட நிகழ்ச்சியின் தலைப்பு மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அதிகம் தேவை விட்டு கொடுக்கும் மனப்பான்மையா அல்லது தட்டி கேட்கும் துணிச்சலா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பதிவு செய்யலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண் 256-1132 அப்படி இல்லனா 256-1133. வெளியூர் நேர்களாந்தீங்கன்னா இல்ல மொபைல்ல இருந்து கால் பண்ற நேர்களாந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பினை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் தோழி சிந்து சாரா. நிகழ்ச்சியில முதல் நேயர் யார், எங்க இருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சங்கர் சார் சொல்லுங்க, குடும்பத்துக்கு எது அவசியம் நினைக்கிறீங்க?
2: அம்மா நீங்க சொல்றதெல்லாம் ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னால நல்லா இருந்துச்சுமா.
1: அவ்வளவு பின்னாடி போயிடுச்சா?
2: அரை நூற்றாண்டுக்கு முன்னால நல்லா இருந்துச்சு.
1: சரி,
2: விட்டு கொடுத்து போனாலும் சரி, நமக்கா விட்டு கொடுத்து போறாங்களேன்னு சொல்லிருப்பாங்க.
1: சரி,
2: என்ன தட்டி கேட்டாலும் பெரியாவுக்கு இருந்தா அப்படிதான் இருக்கும்பா, அவங்க எல்லாம் அனுசரிச்சுதான் போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க.
1: சரி,
2: ஆனா இப்ப விட்டு கொடுத்து போனா கிருக்கனாக்கிறதாங்க. தட்டி கேட்க போனோம்னா அது சரியில்லாம போயிருது. தட்டி கேட்க போனோம்னா அது சரியில்லாம போயிருது. இத ரெண்டையுமே கேட்காம யாரையுமே சட்டம் பண்ணாம நம்ம இருந்துட்டோம்னா அது நமக்கு சந்தோஷத்தை தான் என்னுடைய கருத்து.
1: ரெண்டுமே வேண்டாம், அமைதியா இருங்க, குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும், அவ்வளவுதான்.
2: மகிழ்ச்சியா இருக்கும்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேர் வணக்கம்.
3: சிந்து சாரா மேடத்துக்கு காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுகம் மூலரெட்டி மேடம்.
1: இனிய காலை வணக்கம். சொல்லுங்க ரவி சார்.
3: மேடம் அதாவது உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது என் மனைவி எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்டுருவாங்க.
1: சரி சரி.
3: ஏன்னா ஆரம்பத்துல எனக்கு சுதந்திரமா விட மாட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே கிட்டிருந்து போவாங்க. பிள்ளைகளா இருக்கட்டும் சரி, நானா இருக்கட்டும் சரி, அவங்களா இருக்கட்டும் சரி, நான் ஒரு தப்பு செஞ்சா நீங்க தட்டி கேங்கப்பா, பின்னாடி நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கும்.
1: சரி சரி.
3: ஆமா, விட்டு கொடுத்து போறோம், விட்டு கொடுத்து நம்ம பிள்ளைகள் நம்ம அப்பா தான் கொடுப்பாங்களா, நம்ம பாட்டுல வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் நினைச்சு கட்டி போயிடுவாங்க பிள்ளைகள். ஒரு மனைவியே ஒரு தப்பு செஞ்சாலும் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் தப்பு செஞ்சா நீங்க என்ன தட்டி கேளுங்க, அப்பதான் நாங்க திருந்துவோம்.
1: சரி சரி.

0: குடும்பத்துல விட்டு கொடுக்கணும்
1: அப்புறம்
2: ஒரு விதத்துல குடும்பத்தை சரிவர கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில தாமரை அவர்களின் வரிகளில். நேரம் சரியாக காலை 9:07 ஆயிட்டு இருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அதிகம் தேவை எது அப்படின்னா பேசிட்டு இருக்கிறோம். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையா அல்லது தட்டி கேட்கும் துணிச்சலா அப்படின்னு. அடுத்த நேயர் வணக்கம்.
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பிரம்மசிவானந்தம். நலம் நலமறியா.
2: நலமாக இருக்கிறோம் சார், சொல்லுங்க.
3: அதாவது குடும்பத்துல வந்து எப்போதுமே அதுக்கு வந்து விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சில பிறப்பான விஷயங்களுக்கு அவங்க அப்பதான். அப்ப அந்த விஷயத்தை உடனே தட்டி கேட்கணும்.
2: ஓ சரி.
3: அப்படி கேட்கும் போது ஒரு பிரச்சனை வந்தா கூட அந்த அந்த விஷயத்தை அவங்க அப்பவுமே அதை திருத்திக்கிடுவாங்க.
2: ஓ சரி சரி.
3: நம்ம அதுக்காண்டி விட்டு கொடுத்து போனோம்னா அவங்களையும் வளர வைக்கணும். அது கடைசி பார்த்தீங்கன்னா நம்ம மனதுல வச்சு அது ஒரு பெரிய பகையாகி பெரிய சங்கடம்.
2: சரியான இடத்துல தட்டி கேட்கறது மிக அவசியம்.
3: சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்ப தட்டி கொடுத்துட்டு அதுக்காண்டி பகைய வளர்க்காம பேசாம இருக்கும். நம்ம பேசிக்கிறதும் செய்யணும், தட்டி அந்த தட்டி கேட்டுக்கிறதும் செய்யணும். மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து அதை மறந்துடுவாங்க. அப்ப அன்னைக்கு இவர் சொன்னாரு தட்டி கேட்டாரு, இப்ப நம்ம அந்த தப்ப செய்யல நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மகிழ்ச்சி நிலைச்சிடும்.
2: கரெக்டா சொன்னீங்க.
3: இந்த விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வெடிக்கும் போது பெரிய பெரிய ஒரு பூகம்பமா இருக்கும்.
2: நன்றி நன்றி
3: நன்றி நன்றி மகிழ்ச்சி.
2: தட்டி கேளுங்க, அது தப்பு இல்ல. ஆனா அது அந்த பிரச்சனை பெருசாக்காம சிம்பிளா முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம்.
4: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் அற்புதமான நிகழ்ச்சியை ஆனந்த பூங்காற்றை அழகுபடுத்தும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்மா.
2: சொல்லுங்க ஜெகதீஷன் சார்.
4: விட்டு கொடுக்கணுமா? ஒரு அளவுக்கு விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து எப்பவுமே விட்டு கொடுத்துட்டு இருந்தா நமக்கு வேலைக்கு ஆகாது. ஆனா தட்டி கேட்கக்கூடிய இடத்துல தட்டி கேட்டாதான் அது நல்லா இருக்கும், என்னுடைய கருத்து. வாய்ப்பு
2: நன்றி நன்றி. எல்லா இடத்துலயும் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததே வணக்கம்.
5: ஹலோ
2: வணக்கம்.
5: வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறேன். முத்தாசர் பதிலாக குமரி மாவட்டம்.
2: சொல்லுங்க.
5: இறந்த தலைவர் எதிர்பார்த்த தலைவர் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து.
2: நன்றி நன்றி.
5: ஆமா, குடும்பம் சொல்லும் போது குடும்பத்திலேயே ஒரு பெரிய பல்கலைக்கழகம் தான். ஆலம்பரம் மாதிரி உள்ளது. ஆலம்பரத்தை எல்லாம் இருக்கிற மாதிரி குடும்பத்தில பிள்ளைகள் பேரன் பேச்சல் எல்லாரும் இருக்கும் போது குடும்ப சில நல்ல நிகழ்ச்சிகள் வரதுல எல்லாம் விஷயங்களும் விட்டு கொடுத்தான் தேரணும். வெற்றி தான் குடும்பத்து அழகு. விட்டு கொடுக்காமல் இருந்தால் குடும்பம் எங்கேயோ சிந்தி சிதறி போயிடும். அதனால இந்த ஜெயம்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு ஆட்களும் குடும்பத்துக்கு உத்தியமா இருக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுக்கக்கூடிய வெற்றியை வெற்றியை சொல்லிக் கொண்டு வாழ்க்கையோட இப்படிதான். நன்றி
2: நன்றி நன்றி. விட்டு கொடுங்கள், அப்பதான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்ப அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. முப்பொழுதும் உன் கற்பனைகளில் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில ராமன், மேகா, கெரோலின் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. தாமரை அவர்களின் வரிகளின் நேரம் சரியாக காலை 9:15 ஆயிட்டு இருக்கு.

நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதாவது குடும்பம் சம்பந்தமான ஒரு தலைப்பு தான்

0: சிற்றுகிறோம். மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அதிகம் தேவைப்படுவது எது? விட்டு கொடுக்கும் மனப்பான்மையா அல்லது தட்டி கேட்கும் துணிச்சலா அப்படின்னு கேட்டுட்டுருக்குறோம். நேர்கள்லாம் அழகாக அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க
1: பேசுறீங்க? சாந்தி பேசுறேன்.
0: சாந்திமா, நீங்க என்ன
1: நினைக்கிறீங்க? மகிழ்ச்சியான வாழ்க்கை விட்டு கொடுத்தும் போனோம், அதே சமயத்துல அவங்க தவறு இருந்தா சுட்டி காமிக்கவும் செய்யலாம்.
0: ரெண்டுமே சமமா இருக்கணும்,
1: ஆனா மென்மையான முறையில சொல்லணும்.
0: சரி, ஓகே. தட்டி கேக்குறது கூட கொஞ்சம் சாஃப்ட்டா கேக்கணும்,
1: கோபமா இல்லாம மெதுவா சொல்லணும்.
0: சரி, நன்றி.
1: நன்றி, வாழ்க
0: நன்றி. நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் தலிலகமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: இனிய காலை வணக்கம், நல்லா இருக்கிறோம், சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கிழமா. அம்மா, மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அதிகம் தேவை விட்டு கொடுக்கும் மனப்பான்மையா தட்டி கொடுக்கும் திறமையா? உண்மையிலேயே ஒரு மனிதருக்கு குடும்பம் வந்து ரொம்ப அமைதியா சந்தோஷமா போகணுமானா, அது எந்த குடும்பத்திலுமே விட்டு கொடுக்கற எண்ணங்களை இருக்க உண்டுமானா, அந்த குடும்பங்கள் நல்ல தாராளமா தட்டி கொடுத்து வாழ்ற அளவுக்கு வாழ்ந்துடலாம். முத தேவை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கு விட்டு கொடுக்கற மனப்பான்மை இருந்தாலே போதும், அவங்க தட்டி தூக்குற அளவுக்கு திறமையாட்டு ஆகிடுவாங்க. ஆகையினால என்னுடைய கருத்துப்படி ஒவ்வொரு நாளெல்லாம் பொதுவாக சில விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கிறோம். விட்டு கொடுத்த பிறகு எனக்கு வந்து தேரும் போகிறதும் நல்ல ஒரு இதுதான் இருக்குமோ வழிய நம்ம, அதனால எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லம்மா. விட்டு கொடுத்து வாழ்வதுதான் சிறந்தது என்று கூறி என்னுடைய உரையை நல்ல என்பது நிறைவு செய்யறேன். வாழ்த்து அளிக்க அன்பு சகோதரிக்கு நன்றியப்பா.
0: நன்றி. அடுத்தனே வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், சிவகாமி சேரன் மகாதேவில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சிவகாமிமா சொல்லுங்க.
3: விட்டு கொடுத்து போறதுதான் மேடம்.
0: அதான் கரெக்ட்.
3: நம்ம தட்டி கேட்டோம்னா அதிகத்தை பயன்படுத்துற மாதிரியே இருக்கும்.
0: ஓ,
3: ஒரு கனவு கொஞ்சம் நம்ம தட்டி கேட்டோம் அப்படின்னா அதை நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தலாம், அது வீண் பிரச்சனை தான் நிறைய வந்துகிட்டு இருக்கும். அதை நம்ம அன்பால சாதிச்சோம்னு வைங்களேன், அன்பா பிள்ளைங்கிட்டயா இருக்கட்டும், நம்ம அன்பா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுதாங்கப்பா பாத்து பாடி நீ நல்லா இரு அப்படின்னு நம்ம சொல்லி பார்ப்போம், அது வந்து நமக்கு ரொம்ப நன்மை தரும் மேடம்.
0: சரி, ஓகே. சோ நம்ம வந்து விட்டு கொடுக்கலாம், தட்டி கேட்காம அழகா அன்பா சொன்னா எல்லாமே சாத்தியம் இல்லையா?
3: கண்டிப்பா மேடம்.
0: ஓகே, நன்றி. நன்றி. நேர்களை நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். அதுக்கு கூட ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, புதிய கீதை திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில நிதீஷ் பவ தாரணி இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க பா விஜய் வரிகளில். நேரம் சரியாக காலை 9:24 ஆக இருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அதிகம் தேவைப்படுவது விட்டு கொடுக்கும் மனப்பக்குவமா அல்லது தட்டி கேட்கும் துணிச்சலா அப்படின்னு நிறைய பேர் வந்து விட்டு கொடுத்துடலாமே சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம்.
3: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்.
3: சொல்லுங்க
2: சாந்திமா, என்ன சொல்ல வரீங்க?
3: குடும்பத்துல இருக்கிறது விட்டு கொடுக்கறதா நல்லதுன்னு
2: சொல்றீங்க.
3: நிறைய விஷயத்தை விட்டுதான் கொடுத்துருப்போம். ஆனா தட்டி கேக்குறதுக்கு புள்ளி அன்போட சொல்லி தட்டி இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம்.
2: உண்மையிலே வந்து விட்டுதான் கொடுப்பீங்க, தட்டி கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சிரிச்ச முகமா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றி. நிறைய பேர் வந்து விட்டு கொடுக்கலாம், அதுதான் சரியான விஷயம். அப்படியே உங்களுக்கு தட்டி கேட்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா கூட அன்பா நீங்க கேட்டீங்கன்னா அது இன்னுமே நல்லா இருக்கும், அதட்டி கேட்கறத விட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல வந்துட்டு கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கமா, திருச்சிமா.
2: திருச்சியில இருந்து வெங்கடேஷன்.
4: ஆமாமா,
2: சொல்லுங்க சார்.
4: பண்பாடே வந்து அகமும் புறமுமா பிரிச்சதாமா வாழ்வு. அகமாக நம்ம இல்லத்தை நினைச்சோம்னா புறமாக புறத்திருக்கிற வாழ்க்கையை நினைச்சதாகும். இப்படி பார்க்கும்போது அகமா இருக்கிற வாழ்க்கையில வந்து அன்பை மட்டுமே மேன்மைப்படுத்திதான் எதுலையுமே வெற்றி பெறணுங்கிற ஒரு இலக்கை நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம்.
2: சூப்பர்.
4: ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிக்கலாம்.
2: சரி, ரொம்ப அழகா
4: விட்டு கொடுத்து போனோம்.
2: ஆமா,
4: ஏன்னா அது குடும்பம், அதுல எந்த விதமான நம்மளுக்கு நஷ்டம் வரப்போதில்லை. அது கணவன் மனைவிக்கு இடையிலையும் உறவுகள்லையும் தாத்தா

0: பேரனுக்குள்ள யார் யார் தோல்வி அடைகிறாங்களோ அவங்க வெற்றி பெற்றதாக அர்த்தம்.
1: ஆனா
0: புற வாழ்க்கையில அப்படி கிடையாது. சமுதாயத்துல எதையா இருந்தாலும் கேள்வி கேட்டு அங்க இருக்கிற சமுதாயத்துல இருக்கிற இன்னல்களை களையணும் அப்படிங்கறது அதுல ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணிக்கணும். ஆனா இந்த ரெண்டு செயலும் செய்யறதுக்கு அதுல யார் தலையிடுறாங்களோ அவங்க முதல்ல அறவழுக்கத்தோட இருக்காங்களாங்கிறதையும் பார்த்துக்கணும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
1: ஸோ இதையே அவர் இரண்டு விஷயமா பிரிச்சுட்டாரு, அகம் புறம் அப்படின்னு. குடும்பம் அப்படின்னு வரும்போது அது அகம் அப்படிங்கிறதுல தான் வரும். அங்கே வந்து நீங்கள் தோத்தா கூட அது வெற்றி தான், விட்டு கொடுத்து நீங்கள் தோத்தா கூட அது வெற்றி தான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். என்னமோ ஏதோ திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கறக்குறோம். டி இம்மான் இசையில் டி இம்மான் மரியா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க கார்கி அவர்களின் வரிகளில். நேரம் சரியாக காலை 9:32 ஆயிட்டிருக்கு.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
2: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கிறோம், மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அதிகம் தேவை விட்டு கொடுக்கும் மனப்பான்மையா அல்லது தட்டி கேட்கும் துணிச்சலா அப்படின்னு. நேர்கள் வந்து நிறைய பேர் விட்டு கொடுக்கலாம், குடும்பம்னு வரும்போது அந்த இடத்துல விட்டு கொடுத்துர்லாம், இதுவே வேறு இடமா இருந்தது, வெளியே இடமா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல தட்டி கேட்கலாம், ஆனால் குடும்பம்னு வந்துட்டால் நம்ம விட்டு கொடுக்கலாம். தட்டி கேட்குற நிலைமை வந்தால் கூட அது ரொம்ப சாஃப்டாக அன்பாக கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், புரிகிறவங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேரில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன், நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2561132, அப்படி இல்லைன்னா 2561133. நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn@gmail.com. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். சர்வம் திரைப்படத்திற்காக ஜாவ்த் அலி, மதுஸ்ரீ பாடியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இசையில். நேரம் சரியாக 9:38 ஆயிற்று.

0: சர்வம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 9:44 ஆக இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஊரி பெத்தாடார்பட்டி, பேர் வைத்தலிங்க மேடம்.
0: ம், சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது விட்டு கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு விட்டு கொடுக்கணும். எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்தோம்னா வந்து தப்பாயிரும்.
0: ஓ சரி,
1: தட்டி கொடுக்க வேண்டிய விஷயத்தை தட்டி கொடுக்கணும்.
0: சரி,
1: ஒரு கடவுள் மனைவி வந்து கடவுள் வந்து சில சமயங்கள்ல குடிச்சுட்டு வருவாரு. அவரை தட்டி கொடுத்தோம்னாக்கி அவருக்கு குடும்பத்தையே கெடுத்துருவாரு. அதனால அவர் அன்னைக்கு வந்து தட்டி கொடுக்கணும். அவரை அது விட்டு கொடுக்க கூடாது.
0: சரி சரி சரி.
1: அதே மாதிரி மேனேஜர் தான் கையில காசு கொடுத்து அவங்க சில மனைவிகள் பஜனை போனாங்க வந்து வேஸ்டா செலவு பண்ணுவாங்க. சினிமாவுக்கு போனாங்க, ஜவுளி எடுப்பாங்க, சம்பந்தமே இல்லாம திருமணிகள் வாங்குவாங்க. அது வந்து குடும்பத்தில சூழ்நிலை அறிஞ்சு வாங்கணும். அதை வந்து அவங்க வந்து அவங்க புரிய வைக்கணும் அவங்களுக்கு. அதை தட்டி கொடுத்து விட்டு கொடுத்தோம்னாக்கி அவங்களுக்கு நம்ம தான் கேட்க ஆளுது அப்படின்ட்டு அவங்க வந்து ஏறிடுவாங்க பிறகு.
0: அதனால
1: சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து குடும்பத்துக்கு நல்லது மேடம்.
0: ஓகே, நன்றி நன்றி. ஸோ ஒரு ஆரோக்கியத்திற்கு கேடான ஒரு விஷயம் பண்ணுறாங்க, இல்லை வந்து நம்ம பொருளாதாரத்திற்கு வந்து ரொம்ப கேடான ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து தட்டி கேட்கணும். இல்லை அப்படின்னா அதே அவங்க அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. அது வந்து சரியாகாது, அது உண்மையான அனுபவம் இருக்காது. அதனால் கேட்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்கணும், விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. வாரணம் 1000 திரைப்படத்திற்காக ஹரிஹரன், தேவன், விவி, பிரசன்னா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில தாமரை அவர்களின் வரிகளில். நேரம் சரியாக காலை 9:45 ஆயிற்று.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அதிகம் தேவை விட்டு கொடுக்கும் மனப்பக்குவமா அல்லது தட்டி கேட்கும் துணிச்சலா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். மாசங்கரங்கோயிலிருந்து கோட்டி.

0: பேசுறாங்க.
1: கோட்டியப்பன் சார் வணக்கம், சொல்லுங்க.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா, எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க.
1: கண்டிப்பா சொல்லிடுவோம்.
0: அதாவதுமா வாழ்க்கையில இன்பத்துக்கு அதாவது மகிழ்ச்சி வந்துமா கூட்டு குடும்பமா இருக்கும் போது அங்க வந்து அனுசரிச்சு தான் போகணும், ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும்.
1: சரி,
0: அதே மாதிரி தட்டி கேட்க கூடாது, தட்டி கொடுத்து அவங்கள நல்வார்த்தைகளை சொல்லணும். அப்படி தட்டி கொடுக்கும்போது அவங்க வந்து நம்ம மேல கொஞ்சம் கோபம் இருந்தாலுமே அந்த கோபத்தை வெளிப்படுத்தாம அப்படி அப்படியே அவங்க அனுசரிச்சு போயிடுவாங்க.
1: சரி, ஓகே.
0: தட்டி
1: கேக்குறத விட தட்டி கொடுப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம். செல்வம் சார் நல்லா இருக்கீங்களா?
1: செல்வம் சார் நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேங்க.
1: சொல்லுங்க.
2: விட்டும் கொடுக்க வேண்டாம், தட்டியும் தட்டியும் கொடுக்க வேண்டாங்க, ஒன்னும் செய்ய வேண்டாங்க. வாயை மூடிட்டு பேசாம இருந்தாலே ஆல்ரெடி எல்லாம் நடக்கும் கிளீனா.
1: இதேதான் ஒரு நேரம் சொன்னாங்க, எதுவுமே செய்ய வேண்டாம், அமைதியா இருந்துடலாம் அப்படிங்கிறீங்களா?
2: உண்மை இல்லைங்க. இப்போ விட்டு கொடுத்தோன்னீங்களே, நான் உனக்கு இந்த விட்டு கொடுத்தோம்ல, இன்னைக்கு எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற
1: எண்ணம்
2: வரும். நீங்க கண்டிஷன் பண்ணீங்கன்னா என்னடா, அது நேற்று வரை நம்ம நல்லா பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு இப்படி ப்ரெஷர் நம்ம மேல அப்படி ரொம்ப டென்ஷன் ஆகுதாரு அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் எல்லா மெச்சூரிட்டியும் இருக்குங்க, யாருக்கும் இந்த மெச்சூரிட்டி இல்லன்னு சொல்லிட முடியாது. குடும்பத்துல வந்து யார் யாரு என்னென்ன பண்றா, நம்ம என்ன பண்றோம், இதனால என்னென்ன மிஸ்டேக் வருது அப்படின்ட்டு எல்லாம் விவரமா தான் இருக்காங்க குடும்பத்துல. யாருமே விவரம் இல்லாம நம்ம சொல்லிதான் தெரியணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கவங்க, நம்ம ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஒரே ஒரே குடும்பத்துல இருக்கும். பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்காங்க, கணவர் இருக்காரு, இன்னும் வேலை பாக்காரு, இன்னும் சம்பளம் வாங்குறாரு, மனைவி என்னென்ன பண்றாங்கன்னு எல்லாமே கண்காணிச்சுதான் இருக்காங்க. யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க கண்டிப்பா.
1: சரி,
2: அவங்களுக்கா புரிஞ்சுக்கிட்டு மண் மாறினாதான் உண்டு. இப்ப நம்ம சொன்னாலும் கேட்க போறது கிடையாது, திருந்த போறது கிடையாது, கண்டிஷன் பண்ணாலும் வரந்து போறது கிடையாது. இப்பள்ள காலகட்டங்கள்ல வாயை மூடிட்டு பேசாம இருந்தோம்னா ஆல்ரெடி எது நடக்கும் நடந்துட்டே இருக்கும்.
1: சூப்பர் சார், நன்றி. நீங்க வந்து விட்டு கொடுக்கவும் வேணாம், தட்டி கேட்கவும் வேண்டாம், நீங்க அமைதியா இருங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வம் சார். நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி நிறைவான நேர். வணக்கம். வணக்கம் நேர்களை, இது வரைக்கும் கேட்டீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அதிகம் தேவை விட்டு கொடுக்கும் மனப்பான்மையா அல்லது தட்டி கேட்கும் துணிச்சலா அப்படின்னு. நிறைய பேர் வந்து விட்டு கொடுத்துடலாம், தட்டி கேட்க வேண்டாம், தட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணும்போது குடும்பத்துக்கு இது கேடு அப்படிங்கும் போது ஒரு இடத்துல நம்ம தட்டி கேட்க தான் செய்யணும். ஸோ செல்வம் சார் சொன்ன மாதிரி தப்புன்னு தெரியும், தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க, ஆனாலும் தட்டி கேட்க ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருந்துடக்கூடாது இல்லையா. அதனால அந்த இடத்துல கண்டிப்பா தட்டி கேட்க தான் செய்யணும், அதே மாதிரி விட்டு கொடுக்கும் செய்யணும். பெரும்பாலும் மக்கள் வந்து சொன்னது விட்டு கொடுத்துடலாம், அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு. இரண்டு நேயர்கள் முக்கியமாக பதிவு பண்ணது நீங்கள் ரெண்டும் செய்ய வேண்டாம், அமைதியாக இருங்க, குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு எது சிறந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை செய்யுங்க, வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. ஏன்னா நீங்கள் எத்தனை வெற்றிகள் வாங்கினாலும் எத்தனை புகழ் கிடைச்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடைசியில் நம்ம போகிறது குடும்பத்துக்கிட்ட தான். அதனால அதை பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் வெளியில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருங்க. இப்போ ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு நிகழ்ச்சியில். வணக்கம் சென்னை திரைப்படத்திற்காக அனிருத் பிரகதி பாடியிருக்காங்க அனிருத் இசையில கார் கி அவர்களின் வரிகளில். நேரம் சரியாக காலை 9:55 ஆயிட்டிருக்கு.

0: நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாக்கோசுடன் விவாதித்தார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதித் தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்த காட்டு யானைகளை வன

துறையினர் காட்டுக்குள் விரட்டி அனுப்பினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆன்மீகர்களுக்கு மீராவின் ஜோரான காலை வணக்கங்கள். மீண்டும் நேரம் காலை 10:03 ஆயிட்டு இருக்கு. இது நாம நிலை பண்பலை 102.6. ரொம்ப ஹாப்பியாக கேட்டு ரசிக்க போறீங்க மனம் இருந்த நிகழ்ச்சி. ஏன் அப்படின்னா, இது உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கிற நிகழ்ச்சி. மனம் இருந்த நிகழ்ச்சியில பாடல்களை கொடுக்க ரொம்ப ஜாலியா வந்துட்டேன்னு அவங்க மீரா. மனம் இருப்பத நிகழ்ச்சியில பாட்டு கேட்கணும்பா நானும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. 04-62-25-61-32 மற்றும் 04-62-25-61-33. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பாடல்கள் கேட்கிற எல்லாருக்கும் உங்கள்கிட்ட வந்து ஒரு சிறப்பு பரிசு இருக்கு. அதை என்ன பரிசு இதை கொடுக்க போறேன்னு நினைச்சிடா, நீங்க ஒரு கேள்வி தான் கேட்க போறேன். உங்களுக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாராட்டு இருக்கு, அதுதான் பரிசுங்க. புதறிவு கேள்விகளை விட மனம் விரும்பி நிகழ்ச்சியில இன்னைக்கு பேச போற முதல் நேயர் யார்? இங்க பேச போறாங்க. காலை வணக்கம்.
2: காலை நிகழ்ச்சியை ஜோராக வழங்கிட்டு மீரா மேடத்துக்கு வணக்கம் சொல்வது. உங்கள் அன்பு நேயர் பார்க்கலாம். வசந்தா, நலம் இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன் வசந்தாமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க உங்க குரல கேட்டு உற்சாகமா இருக்கோம்.
1: உற்சாகமா இருக்கீங்களா? சரி, உற்சாகமா முதல் நேரம் வந்திருக்கீங்க. என்ன பாட்டு வேணும்? ரத்தத்துடைய கலர் என்ன? கேள்வி உங்களுக்கு. ஆப்ஷன் கொடுக்கணுமா? பச்சை, மஞ்சள், நீலம்.
2: நீலமா?
1: நீலமா இல்ல, நீலம்தான்.
2: நீலம்தான்.
1: ஆமா, எப்படி கெஸ் பண்ணீங்க? மனிதர்களுடைய ரத்தத்துல இரும்பை அடிப்படையாக கொண்ட ஹீமோகுளோபின் இருக்கிறதால நம்முடைய ரத்தம் வந்து சிவப்பு நிறத்துல இருக்கும். ஆனா ஆக்டோபஸுடைய ரத்தத்துல தாமிரம் நிறைந்த ஹீமோசயனின் அப்படிங்கிற புரோட்டீன் இருக்கிறதுனால ஆக்டோபஸுடைய ரத்தம் வந்து நீல நிறத்துல தான் இருக்கும். உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது நீலக்கலருங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க நேரி வசந்தம்மா கேட்ட பாடல் எல்லா நேர்களுக்காக வந்துட்டே இருக்கு. அனுராதா ஸ்ரீராம் குழு நேர்களுக்கல்ல.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் காலை 10:11 ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்புதே நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொலைபேசி வழியா நேர்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. அந்த வசையில அடுத்த பாடல் கேட்க போறது யார், எங்கிருந்து பேச போறாங்க, பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம், நான் நாங்கனையில இருந்து கணேசன் பேசுறேன்.
3: கணேசன் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் கணேசன் சார். என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில உங்களுக்கு
4: மேடம்? இந்த காதல் கிறுக்குங்கிற படத்துல
3: பூவே

0: சூப்பர் பூவேங்கிற பாட்டு கொடுங்க.
1: சூப்பர், அந்த பாடல் கொடுத்துடலாம். கேள்வி கேட்கலாமா?
0: ஆ கேளுங்க.
1: இப்போ நம்மளோட இந்தியாவுடைய தேசிய பறவை என்ன அப்படின்னு எல்லாரும் தெரியும் வந்து சொல்லிடுங்க டக்குன்னு. இந்தியாவின் தேசிய நீர் வாழ் உயிரினம் எது அப்படின்ற கேள்வி தான் உங்களுக்கு இப்போ நான் கேட்டுக்கிறேன் கேள்வி.
0: சரி மேடம்,
1: ஆப்ஷன் கொடுக்கட்டுமா?
0: கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஆப்ஷன் ஏ திமிங்கலம், ஆப்ஷன் பி சுறா, ஆப்ஷன் சி கங்கை டால்ஃபின்.
0: கங்கை டால்ஃபின் மேடம்.
1: கங்கை டால்ஃபின் எப்படி கண்டுபிடிச்சிங்க சார்? படிச்சிருக்கீங்களா? ஓ கெஸ் பண்ணீங்க. ஓகே ஓகே, கங்கை டால்ஃபின் அப்படிங்கிறது சரியான பதில். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் கணேசன் சார். நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி,
0: ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. ஆமணர்களே, நம்ம இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் உயிரினம் வந்து கங்கை டால்ஃபின் தான். 2009 இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் உயிரினமாக இது வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. நன்னீர் நதிகளில் மட்டுமே வாழக்கூடிய டால்ஃபின் இனம் அப்படின்னு சொல்லலாம். அக்டோபர் 5 அப்படிங்கிறது வந்து தேசிய கங்கை டால்ஃபின் தினமாகவே நம்ம இந்தியாவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுது. அக்டோபர் 5 இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் கங்கை டால்ஃபின் அப்படிங்கிறத சரியாக கண்டுபிடிச்ச நம்ம நேருக்காக பாடல் கொடுத்துடலாம். பாடல் வந்துட்டே இருக்கு ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், 10:13 நிமிடத்தில்.

0: நேரம் காலையில 10:18 நம்ம மாயாஷை கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்பிய நிகழ்ச்சி இன்னைக்கு மனம் விரும்பிய நிகழ்ச்சியில தொலைபேசி வழியா நேர்கள் பாடல்கள் கேட்டு ரசிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் தான் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். பொது அறிவு கேள்வி பதில்களோட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த யாரு பேச போறாங்க, அடுத்த பாட்டு யாரு கேட்க போறாங்க, பேசிக்கலாம் நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: விசாரிப்பட்டியிலிருந்து ரேணுகா தேவி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ரேணுகா தேவி. நீங்க எப்படி இருக்கீங்க ரேணுகா?
1: கேக்கல மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா நீங்க? உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய பூ அப்படின்னா எந்த பூ? உலகத்திலேயே மிகப்பெரிய மலர் இனம் எது? ஆப்ஷன் கொடுக்கவா? வாழைப்பூ, சூரியகாந்தி பூ, ரஃப்லேசியா, அர்னால்டி.
1: மேடம்
0: இந்த பூலாம் பெரிய பூவா இருக்காது, அதான் தான் இருக்கு, ஏதோ பேர் வித்தியாசமா இருக்கு உலகத்திலே மிகப்பெரிய பூ. நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றி. நேருக்கு எவ்வளவு ஈஸியா கேள்வி கேக்குறோம் பாத்தீங்களா. ஆமாங்க, உலகத்திலே மிகப்பெரிய மலர் இனம் அப்படின்னா ரஃப்லேசியா அர்னாலி அப்படின்னு சொல்லக்கூடிய பூ இனம் தான். இந்த பூ 1 மீட்டர் விட்டம் வரைக்கும் இருக்கும். இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 11 கிலோ வரைக்கும் அதோட எடை வந்து இருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல பெரிய பூவாக இருந்தால் கூட இதில் இதனோட வாசனை வந்து ஆஹா கமகமான் மணக்குதே அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. இந்த பூ வந்து பூத்து அதை அழுகிற டைமில் வந்துட்டு பயங்கரமான ஒரு அழுகிய ஸ்மெல் வந்து வரும். இது வந்து பிணவாடைக்கு ஒப்பாக இருக்கும் அப்படிங்கிறதால இது பிணமலர், காம்ஸ் ஃப்ளவர் அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. சுமத்ரா, மலேசியா, ஃபோர்னியா இந்த மாதிரி பகுதிகளெலாம் இந்த பூ வந்து பூக்குது. இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய பூ இனம் ரஃப்லேசியா அர்னால்டி. நாம நிகழ்ச்சியில் ரேணுகாதேவி கடல் பாட் கேட்ட பாடலில் வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி குரல்கள்லாம் பாடல் கேட்க போகிறோம். முந்தானை முடிச்சு படத்திற்காக 10:20 நிமிடத்தில்

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மனம் விரும்பதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேரம் 10:25. நம்ம நிலைப்பண்பலை 102.6 தொலைபேசி வழியாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. அந்த வரிசையில் அடுத்த பாட்டு கேட்க போகிறது யார் இங்கேருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க இங்கேருந்து?
1: வள்ளியூர்லேருந்து அமுதா மேடம். மேடம்
0: நல்லா இருக்கேன். அமுதாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சூப்பராக இருக்கு மேடம்.
0: சூப்பராக இருக்கீங்களா? சூப்பராக பாட்டு கேட்டுருங்க.
1: இது நம்மால் படத்துல இருந்து அம்மாடி
0: வானவில்ல எத்தனை நிறங்கள் இருக்கு? வானவில்ல 7 நிறங்கள் இருக்கு, அது கேள்வி இல்ல இப்ப. சரிங்களா, 7 வண்ணங்கள் வந்து வானவில்ல இருக்கும் இல்லையா? அந்த வானவில்ல 7 வண்ணங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கறதுதான் கேள்வி. ஆப்ஷன் கொடுக்கட்டுமா? தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்ஃபிரட் நோபல், சர் ஐசக்
1: நியூட்டன்.
0: தாமஸ் ஆல்வா எடிசனா? தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கிறது சரியான பதில் இல்லை. சர் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறது மூணாவது சொன்னேன் இல்லையா, அதுதான் சரியான பதில். வானம் இல்லை 7 கலர் இருக்குப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சது சர் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறது தான். நன்றிமா, அழகாக முயற்சி பண்ணீங்க. இங்கே கேட்ட பாடலும் வந்துட்டுருக்கு, கேட்கலாம். நன்றி. நன்றி. அம்மனியர்களே, வானவில் வந்துட்டு 7 நிறங்கள் இருக்குது அப்படின்னு முதன் முதல்ல அறிவியல் பூர்வமாக பிரித்து கண்டுபிடிச்சாங்க சார் ஐசக் நியூட்டன் தான். 17 நூற்றாண்டில் அவர் முப்பட்டகத்தை பயன்படுத்த

படுத்தி சூரியன் ஒளிக்கற்றையிலிருந்து ஏழு வண்ணங்கள் வந்து மறைஞ்சிருக்கிறத நிரூபித்து காட்டியிருக்காரு. மலைத்துளிகளுக்கு உள்ள சூரிய ஒளிக்கதிர்கள் ஊடுருவி போகும்போது வானவில் தோன்றுது. வானவில் ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு அப்படின்னு ஏழு வண்ணங்கள் இருக்குது. இதை நினைவில் வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம சுருக்கமாக விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, VIBGYOR அப்படிங்கிறத விப்ஜிஆர் அப்படின்னு சுருக்கமாக நம்ம சொல்லுவோம். வானவில்லோடைய நிறங்கள் தெளிவாக தெரிகிறது மலைத்துளிகளின் அளவை பொறுத்து தாங்க. அதோடைய நிறங்களை நிர்ணயிக்கிறதுல பெரும்பங்கு வைக்கிறது எது அப்படின்னா, இந்த தொடுவானத்துக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் வந்து அந்த கலரை வந்து நிர்ணயம் செய்து. வானவில்ல ஏழு வண்ணங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதே சார் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிற இந்த பதிலோடு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் நவநேயர்கள் எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: அறிவு கேள்வி பதில்களோடு மனம் விரும்பிய நிகழ்ச்சி நம்ம மகிழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 10:33. நம்ம மனம் விரும்பிய நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்க போற நேயர் யார் இங்கிருந்து பேச போறாங்க? காலை வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பாலசுப்ரமணியன் பேசுறேன்.
0: பாலசுப்ரமணியன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். இங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் வந்து மணிரத்னம். பாடல் வந்து காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கை ஆகணும்.
0: அடடா, அருமையான ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா கேட்டுலாம். உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க.
0: அதாவது வாசனை பொருட்களின் ராணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பொருள் என்ன?
1: ஏலக்காய்.
0: ஏலக்காய் தான். ஆப்ஷனே கேட்கல, உடனே பதில் சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே, ஆமா, ஏலக்காய் அப்படிங்கிறது சரியான பதில். வாழ்த்துக்கள். நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. ஆமா நேர்களே, ஏலக்காய் தான் வந்துட்டு வாசனை பொருட்களின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த தனித்துவமான நறுமணம், சுவை, மருத்துவ குணங்கள் எல்லாம் வந்து காரணமாக இருக்குது இந்த பேர் இது கிடைச்சதுக்கு. இதனால தான் அது மசாலா பொருட்களின் அரசி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. 10:34 நேர்கிட்ட பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா, குரல்கள்ல.

0: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: காலை 10:40. நேர்களின் நினைவருக்கு இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 0444249864 0444249864 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மனம் பெருமித நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கிறீங்க, சூப்பரான பாடல்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, சூப்பராக பதில்களும் சொல்லிட்டுருக்கீங்க நான் கேட்குற கேள்விகளுக்கு. நம்ம நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கேள்வியை முதல்ல சொல்லிடுவோமா, கிரிக்கெட் மட்டை வந்து எந்த மரத்தால் தயாரிக்கப்படுது, கிரிக்கெட் பேட் இருக்கு இல்லையா அது எந்த மரத்தில் தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. நிகழ்ச்சியில் யார் பதில் சொல்ல போகிறாங்க பேசிடுவோமா? வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு மணிக்குயில் படத்துல இருந்து தண்ணீரிலே முகம் பார்க்கும் அந்த சாங்.
0: ஓகே, பாடல் கொடுத்துடலாம். கேள்வி கேட்டீங்களா?
1: ஆமா, கம்மியா என்ன சொல்லுங்க மேம்.
0: கிரிக்கெட் பேட் இருக்கு இல்லையா அது எந்த மரத்துல தயாரிக்கப்படுது?
1: மூங்கில்.
0: மூங்கிலா? மூங்கில் என்ன? ஆப்ஷன் கொடுக்கட்டுமா?
1: ஆப்ஷன் சொல்லுங்க மேம்.
0: ஆப்ஷன் கொடுக்கறேன் உங்களுக்கு. இது வந்து தேக்கு.
1: வேப்பமரம்ல
0: ஒரு ஆப்ஷனா அப்படி கேக்குறீங்க? வில்லோ மரம் தான். அந்த வில்லோ மரம் தான் நீங்க வில்வ மரம் சொல்லிட்டீங்களா?
1: ஆமா ஆமா,
0: எங்கேயோ படிச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க.

0: அப்படியா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். வில்லோ மரத்தில் தான் கிரிக்கெட் பேட் தயாரிக்கப்படுது. சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. சுதா, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிம்மா.
1: நன்றி நன்றி.
0: நன்றி. ஆமணர்களை கிரிக்கெட் பேட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு வில்லோ மரம் தான் பயன்படுத்தப்படுது. இந்த மரம் பந்தோடைய அதிர்வை தாங்கக்கூடிய உறுதியும் லேசான எடையும் கொண்டது அப்படிங்கிறனால தான் இந்த மரக்கட்டைகள் வந்து கிரிக்கெட் பேட் தயாரிக்கிறாங்க. இது ரெண்டு முக்கிய வகைகளில் வந்து பிரிக்கப்படுது. இங்கிலீஷ் வில்லோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப வந்து ரொம்ப வெயிட் கம்மியாகவும் பந்தை வந்து ரொம்ப ஈஸியாக அடிக்கிறதுக்கும் வந்து இந்த மரத்தில் செய்யக்கூடிய பேட் வந்து நல்லாயிருக்கும். சர்வதேச மற்றும் தொழில்முறை போட்டிகளில் விளையாடக்கூடிய வீரர்கள் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று காஷ்மீர் வில்லோ. இது இந்தியாவில் வளரக்கூடிய ரொம்ப உறுதியான மரம். ஆரம்ப நிலை கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு செய்யக்கூடிய பேட் எல்லாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பதிலோட இப்போ நேர்கள் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்கிட்ட பாடல் எல்லா நேர்களுக்கும் வந்துட்டு இருக்கு. மனு உமாரமணன்.

ஆட்டெல்லாம் இந்த ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பதிலோட இப்போ நேர்கள் கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்குது. நேர்கிட்ட பாடல் எல்லா நேர்களுக்கும் வந்துட்டுருக்கு. மனு உமாரமணன் குரல்களில்

0: நேரம் சரியா 10:47 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 இருந்து மனம் விரும்புதே. தொலைபேசி வழியா நேர்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேர்களை நீங்களும் பாட்டு கேட்கணும்னா கால் பண்ணுங்க 0462251332 0462251332. நேர்களை மனம் விரும்புதே நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று முற்பகல் 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு நிறைய உள்ளூர் தகவல்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதே போல் இன்று நண்பர்கள் 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் மாத கடைசியில் வீட்டில் நடக்கக்கூடிய காமெடியான விஷயங்கள் பற்றி தான் தோழிகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசலாம். ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற நேயர் யார், இங்கேருந்து பேச போகிறாங்க, பேசிடலாமா? காலை வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க இங்கிருந்து? சொல்லுங்க மகேஸ்வரி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில? ஓகே, சிட்டுக்குருவி பாடல் சின்ன வீடுல இருந்து. ஓகே, கொடுத்துடலாம். கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ரொம்ப குறைந்த வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்தியர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. ரொம்ப குறைஞ்ச வயசில் பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்தியர். உங்களுக்கு ஆப்ஷன் 2 தரேன், சரிங்களா? ஆப்ஷன் ஏ சச்சின் டெண்டுல்கர், ஆப்ஷன் பி விஸ்வநாதன் ஆனந்த்.
1: விஸ்வநாதன் ஆனந்த் மேடம்.
0: ஓகே, எப்படி கண்டுபிடிச்சிங்க சரியான பதில்? வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றி. நீங்க கேட்ட பாடலும் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் கேளுங்க, நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயும் கலந்துக்கோங்க மகேஸ்வரி. நன்றி.
1: நன்றி,
0: நன்றி. ஆமணியர்களை குறைந்த வயதில் வந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்தியர் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் தான். இவர் வந்து இந்தியாவோட முதல் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பெருமையோட தன்னுடைய 18வது வயதில் 1988 பத்மஸ்ரீ விருதை வாங்கியிருக்காங்க. இந்திய அரசுடைய 4வது மிக உயரிய குடிமகன் வருது இந்த பத்மஸ்ரீ. கலை, கல்வி, விளையாட்டு, அறிவியல், சமூக சேவை, இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பு செஞ்சவங்களுக்கு இந்த விருது ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினத்தன்று கொடுப்பாங்க இல்லையா. இந்திய குடியரசுத் தலைவரால் நியூடெல்லியில் வந்துட்டு, புதுடில்லியில் வந்துட்டு இந்த குடியரசு தலைவர் மாளிகையில் இந்த விருது வழங்கப்படுது. இந்த விருது பதக்கம், பாராட்டு, இதழ் எல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்கியது தான் இந்த பத்மஸ்ரீ விருது. இந்த விருதை ரொம்ப குறைந்த வயதில், 18 வயதில் பெற்ற இந்தியர் அப்படிங்கிறது வந்து விஸ்வநாதன் ஆனந்த் தான். இந்த பதிலோட சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். சின்ன வீடு திரைப்படத்திற்காக.

0: நேரம் 10:55 ஆயாச்சு. நேரம் கூட்டு கூடன்னு ஓடி போயிடுச்சு. மனம் இருந்த நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைவாக பேச போற நேயர் யாரு, இங்கிருந்து பேச போறாங்க பேசலாம். காலை வணக்கம்
1: மேடம். நான் உடையாமல் பழனி பேசுறேன் மேடம்.
0: உடையாமல் இருந்து பழனி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம். எவ்வளவு கேளு நீங்க?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பா பாட்டு கொடுத்தலாம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க போல, ஒரே சிரிப்பா இருக்குது. சரி ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? சரி, உங்களுக்கு ஈஸியான ஒரு கேள்வி தான், சரிங்களா? இப்ப வந்து நமக்கு பிளட் தேவைப்பட்டுச்சுன்னா பிளட் பேங்க்ல போய் வாங்கிக்கிறோம் இல்லையா, ரத்த வங்கி. ஆமா, இந்த ரத்த வங்கி நம்ம உலகத்திலே முதல் முறையா எங்க தொடங்கப்பட்டுச்சு, எந்த வருஷம் அப்படிங்கறத உங்களுக்கு கேள்வி. ஆப்ஷன் கொடுக்கட்டுமா? எந்த நாட்டுல அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா. இந்தியாவா? இந்தியா இருந்தா நல்ல பெருமையா தான் இருந்திருக்கும். ஆனா இந்தியா இல்லை, ரஷ்யா. ரஷ்யாலதான் வந்து முதல் முதல்ல பிளட் பேங்க் வந்து தொடங்கி இருக்கிறாங்க. நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அருமையா முயற்சி பண்ணீங்க. நிறைவான நேரம் வந்து நிறைவான பாடலும் கேட்டிருக்கீங்க. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. நேர்களே, ரஷ்யாவில் மாஸ்கோ நகரத்தில் தான் முதன் முதல்ல வந்துட்டு இந்த பிளட் பேங்க் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. 1930 வந்து பிளட் பேங்க் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த கான்செப்ட் வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னா, 1665 இங்கிலாந்தை சேர்ந்த டாக்டர் ரிச்சர்ட் லோயர் அப்படிங்கிறவர் ஒரு நாய்க்கு இன்னொரு நாயுடைய ரத்தத்தை செலுத்தி அந்த நாயை வந்து உயிர் பிழைக்க செஞ்சுருக்காரு. ரத்தங்கள் வந்து ரத்தத்தை ஒரு வந்து மற்ற உயிரினங்களுக்கு செலுத்தி வந்து அதை உயிர் பிழைக்க வைக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட் அப்போவே வந்துருச்சு. ஆனால் 1930 தான் இந்த பிளட் பேங்க் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்ணாடி குப்பிகளில் ரத்தத்தை சேமித்து வைக்கக்கூடிய முறை 1941 வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, 10:57 ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின எல்லா நேர்களும் சூப்பராக வந்து நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சூப்பராக பதில் சொன்னீங்க, முயற்சி செஞ்சீங்க, பாடல்களும் அருமையான பாடல்கள் கேட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தொடர்ந்து

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சந்தால் புரட்சி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியின் போது உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். சீக்கிய குரு ஹர்கோபிந்த் சாஹிப் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரோ காக்கோசுடன் விவாதித்தார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரத்திற்கு வட்டார துணை ஆணையர் திரு அஃதாப் ரசூல், நீலாங்கரை நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணி இடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க மணித்திறநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திறநாடு நிகழ்ச்சியில் ஒரு குளிர்ச்சியான மலைகளை பற்றி தான் கேட்குறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம மணித்திறநாடு நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கிறோம். 1600 கிலோமீட்டர் நீளத்தில் குஜராத்தில் தொடங்கி நம்ம தமிழ்நாடு கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டு இருக்கிற இந்த மலை தொடர் வந்து வெறும் மலை அப்படின்னு சொல்லி முடியாது. இது இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை வரம், இல்லைனா இயற்கை அரண் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு அழகான நிறைய விஷயங்களை பற்றி பேசக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம மணித்திறநாடு நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். கூடவே அழகான பாடல்களும் வளம் வர இருக்கு நிகழ்ச்சியில். முதல் பாடல் என்ஸ்வாச காற்றே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். உன்னி கிருஷ்ணன், சித்ரா பாடியிருக்காங்க, ஏ அழகுமான் இசையில். நேரம் சரியாக 11:14.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திறனாட நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திறனாட நிகழ்ச்சியில மேற்கு தொடர்ச்சி மலைகள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த மலைகளை வந்து வாட்டர் டவர் ஆஃப் இந்தியா, தண்ணீர் தொட்டி, இந்தியாவின் தண்ணீர் தொட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் குறிப்பா தென்னிந்தியாவில் ஒட்டுமொத்த குடிநீர் மற்றும் விவசாய தேவையை வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் பூர்த்தி செய்யுது. ஏன்னா நம்ம ஊர்ல வரக்கூடிய இந்த பருவ மழைக்கு இந்த மலைகள் முக்கிய காரணமா இருக்கு. கடல்ல இருந்து வர மேகங்களை தடுத்து கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாக்கு நல்ல மழையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவின் வாழ்வாதார நதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, தாமிரபரணி, அப்புறம் துங்கபத்ரா, இந்த புகழ்பெற்ற நதிகள் எல்லாமே இந்த மலையில இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அதனாலதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து வாட்டர் டவர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தண்ணீர் தொட்டி அப்படின்னு

ரிதம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்ட நேரம் ஒரு பகல் 11:18 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. இதுங்கள அகாஷ்வாணி திருநாள் வெளி வானொலியின் பண்பலை 102.6. இன்னைக்கு மணி திருநாடு நிகழ்ச்சியில வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த மலைகள்ல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பல அரிய வகையான விலங்குகள் வந்து இருக்கு. இது உலகத்துல வேற எங்கேயுமே காண முடியாது, இந்த மலைகள்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து உலகின் மிக உன்னதமான சுற்றுச்சூழல் அமைப்பை தான் கொண்டிருக்கு. இங்க ஆயிரக்கணக்கான தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே வாழ்கின்றது. இதுல பல உலகில் வேறு எங்குமே பார்க்க முடியாத அரிய உயிரினங்கள் எல்லாமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அழிந்து வரும் நிலையில இருக்கக்கூடிய விலங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வரையாடு, சிங்கவால், குரங்கு இதெல்லாம் இங்க அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம யானைகள், புலிகள் மற்றும் இந்த காட்டு எருமைகள் சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ரொம்ப அதிகமாகவே இருக்கு. தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இங்க இருக்கு. அடர்ந்த தேக்கு, ஈட்டி மரங்கள், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த புகழ் பெற்ற குறிஞ்சி மலர்கள் அப்படிங்கிறது இந்த மலையின் ஒரு பெரிய முக்கியமான அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா 2012 யுனெஸ்கோ இதை வந்து உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த மலைகளை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. சாமுராய் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் டிப்பு பாடியிருக்காங்க, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க.

கலைப்பண்மலை 102.6. மேற்கு தொடர்ச்சி மலைகள் பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம் மணித்திரைநாடு நிகழ்ச்சியில. இந்த மலைகள்ல வந்து இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, அருவிகள் இருக்கு, ஆறுகள் இருக்கு, அப்படிங்கும் போது ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கும்ல. இது வந்து முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்கு. நிறைய மக்கள் வந்து எங்கேயாவது ஃப்ரீயா இருக்கிறோம், ட்ரெக்கிங் போகணும், இல்ல மலை சார்ந்த இடத்துக்கு வந்து டூருக்கு போகணும் அப்படின்னா எங்க போவாங்க அப்படின்னா சுத்தி சுத்தி நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் இருக்கும். அது கேரளாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, இங்கே தான் நம்ம சுற்றி வருவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திரைப்படம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மொழிகள் படமும் இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்கு, கன்னடா, எல்லா திரைப்படத்துலேயுமே இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இருக்குது. இப்போ ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், அதேமாதிரி பொள்ளாச்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேரளான்னு பார்க்கும்போது மூணார், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஃபால்ஸ் அப்படின்னு நிறைய ஃபால்ஸ் இருக்கு இந்த மலைகளில். அதில் முக்கியமாக நிறைய பேர் வந்து சுற்றுலா தலமாகவும் யூஸ் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான். அங்கேயும் வந்து நிறைய பேர் ஷூட்டிங் ஸ்பாட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் வந்து அங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கர்நாடகா அப்படின்னு பார்க்கும்போது கேரடி காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இருக்குது. அதேமாதிரி மக்கள் போய் பார்த்துட்டு வரக்கூடிய சுற்றுலா தலமாகவும் அது இப்போவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்காங்க, எல்லா மொழிகள் படங்கள்லையுமே இருக்கு. இப்போ ஹிந்தியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து தமிழ், மலையாளம், எல்லா மொழிகள்லையுமே இந்த காடு சார்ந்த இல்லை காட்டு சார்ந்த ஏதாவது ஒரு பாடல் வந்து காட்சி அமைக்கப்படுத்தணும் அப்படின்னா அது அங்கே தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஷூட்டிங் வந்து அங்கே நடந்திருக்கு. நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பனிமூட்டமான மலைகள், அப்புறம் இந்த பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அருவிகள், இது எல்லாமே இங்கே அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கள, அவங்களுடைய பின்னணி என்ன, இந்த மலையின் பின்னணி என்ன, அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு ஒரு படமாகவே வந்துச்சு 2018 தமிழில். இது சர்வதேச அளவில் நிறைய விருதுகள் பெற்றுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சினிமாவும் மேற்கு தொடர்ச்சி மலையும் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இணைப்பில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்க போகிறோம். குரு திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. இந்த பாடல் வந்து காட்சிப்படுத்தப்பட்டது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய அந்திரப்பள்ளி ஃபால்ஸில் வந்து எடுக்கப்பட்ட காட்சி எடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான் இப்போ நம்ம கேட்க இருக்கிறோம். ஏஆர் ரகுமான் இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. நேரம் சரியாக 11:30 ஆயிட்டுருக்கு.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திரநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம மணித்திரநாடு நிகழ்ச்சியில மேற்கு தொடர்ச்சி மலைகள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் அப்படின்லாம் பார்த்தோம். எங்கேயுமே காண முடியாத விலங்குகள், அப்புறம் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் இங்க அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். நிறைய நதிகளோட பிறப்பிடமும் இந்த வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளாக தான் இருக்கு. பெஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இருக்கு, டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்கு அப்படின்லாம் கேட்டோம் இல்லையா. இதோட நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 1600 கிலோமீட்டர் தூரம் வந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாநிலங்கள் இது எந்தெந்த மாநிலங்கள்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, இந்த 6 மாநிலங்கள்லையுமே வந்து இந்த மலைத்தொடர் வந்து பரவி இருக்கு. அதுக்கப்புறம் உயரமான சிகரங்களும் இங்கே நிறைய பார்க்க முடியுது. இப்போ தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனைமுடி பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பகுதியில் தான் இருக்கு. அதேமாரி கேரளா பக்கத்துலேயும் இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா, அதுவும் வந்து முக்கிய ரொம்ப உயரமான சிகரமாகவும் இங்க காணப்படுகிறது. இந்த மலைகளில் இவ்வளவு அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா மட்டும் போதாது, அதை பாதுகாக்கக்கூடிய கடமையும் நம்மளுக்கு இருக்குது. இந்த காடு அழிப்பு அப்படிங்கிறது சில ஆண்டுகளாக இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. அதுவும் முக்கியமாக கேரளா மற்றும் தமிழக மலைப்பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காடு அழிப்பு காரணமாக நிலச்சரிவுகளும் அதிகமாக வருது. அதனால் திடீர் வெள்ளப்பெருக்கு வருகிறது. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் காரணமாகனா எப்போது வெயில் அடிக்குது அப்படின்னு தெரியல. ஒருவேளை மழை பெஞ்சால் கூட அது வந்து அதிக அளவில் மழை பெய்யறது. இந்த மாதிரி மாறி மாறி கிளைமேட்

நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால இந்த மாதிரியான இயற்கை வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைகளை பாதுகாப்பது நமது கட்டாயமான கடமையாகவும் இருக்கு. காடுகளை பாதுகாப்பது, அதுக்கப்புறம் அந்த ஆக்கிரமிப்புகளை தடுப்பது மட்டும்தான் நம்மளோட எதிர்காலத்துக்கும் அதே மாதிரி எதிர்காலத்தில் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் நம்ம செய்யும் ஆகச்சிறந்த நன்மையாகவும் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இந்த மலையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறமும் அதை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கிய கடமை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே உணர வேண்டிய ஒரு விஷயம். பாடல் வந்துட்டே இருக்கு வனமகன் திரைப்படத்துல இருந்து. நேரம் சரியாக 11:38 ஆயிட்டு இருக்கு.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திர நாடு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பத்தி கேட்டோம். அதுக்கப்புறம் உள்ளூர் தகவல்கள் தான் கேட்க இருக்கிறோம். அந்த தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ண வந்திருக்காங்க.
1: நான் உங்கள் மீரா.
0: மீரா சொல்லுங்க, முதல் தகவல் என்ன?
1: முதல் தகவல் என்ன அப்படின்னா, ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல் தான். தூத்துக்குடி சமூக நல அலுவலகத்தில் தொகுப்புதிய ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியான தட்டச்சர் பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல் தான். என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்கன்னா, இளங்கலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கணினி அறிவு இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. தமிழ் ஆங்கிலத்தில் தட்டச்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து கல்வி தகுதி. வயசு வந்து 22-35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன் அனுபவம் வேணும், தட்டச்சு தொடர்பாக ஒரு 3 வருடம் வந்து முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, தூத்துக்குடி மாநகராட்சி அந்த சுற்று வட்டாரத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னா, வர 10 ஜூலை 10 தான் வந்துட்டு லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லா விஷயங்களும் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, இளங்கலை தட்டச்சு சான்றிதழ்கள், இருப்பிட சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இது எல்லாத்தையும் சேர்த்து, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ரெண்டையும் சேர்த்து, 10/7/2026 மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், தூத்துக்குடி வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து சென்ட் பண்ணிடணும். தொலைபேசி எங்கள் கொடுத்துருக்காங்க, 0461-232-5606 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: ஓகே, அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மீனவர்களுக்கான ஒரு தகவல் தான். அதாவது மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வந்து நடைபெற இருக்குது. என்றைக்குன்னா 3 தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை ஜூலை 3 தேதி நடைபெற இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில். ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் தான் நடைபெற இருக்குது. 2026 ஜூலை மாதத்திற்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது 3 தேதி நடைபெற இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முத்து அரங்கில் வச்சு தான் நடைபெற இருக்கு, 11:00 PM. இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டு, தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் வந்து கலந்து கொண்டு உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் மீனவர்கள் இருக்கணும் இருக்காங்க ஷேர் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாமா மேரா?
1: கேட்கலாமே.
0: உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்தில் தான் கேட்க இருக்கிறோம். சுஜாதா, SPB சரண் பாடியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இசையில். நேரம் சரியாக 11:46 ஆயிட்டிருக்கு.

0: இது உங்கள் ஆகாஷ்வாணி திறனால் வெளி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. மனிதநாடு நிகழ்ச்சியில் உள்ளூர் தகவல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். அடுத்து என்ன தகவல்?
1: அடுத்து என்ன தகவல் அப்படின்னா, திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் 31 நாட்கள் வந்து நடைபெற இருக்கு. எப்பத்திலிருந்து அப்படின்னா, ஜூலை 16 தேதியிலிருந்து 31 தேதி வரைக்கும் நடக்க இருக்குது. இந்த தடுப்பூசி பணி அப்படிங்கிறது இலவசமாக வந்து செய்ய இருக்கிறாங்க. தொடர்ந்து 10 நாட்களுக்கு விடுபட்ட கால்நடைகளுக்கு வந்து தடுப்பூசி பணி வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் அவங்களுடைய கிராமங்களில் எந்த நாட்களில் தடுப்பூசி பணி நடைபெறும் அப்படிங்கிற விவரத்தை முன்கூட்டியே வந்து தெரிவிச்சிருவாங்க. பொதுமக்கள் அவங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையை தொடர்பு கொண்டு இப்போ இந்த கோமாரி தடுப்பு நோய்க்கான அந்த தடுப்பூசி வந்து செலுத்தப்படுது அப்படிங்கிற டேட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு கால்நடைகளுக்கு வந்து இந்த தடுப்பூசியை செலுத்திக்கலாம் அப்படிங்கிற இந்த தகவலோடு நீங்கள் என்ன தகவல் வச்சுருக்கீங்க?
0: நான் என்ன தகவல் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது June 30, July 1 இந்த 2 நாட்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையிலலாம் வந்து இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடும் அப்படின்னு முக்கியமாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. தென் தமிழக கடலோர பகுதிகளான மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதனால் மீனவர்கள் வந்து அந்த பகுதிக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கணும். ஆனால் மழை வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குல்ல
1: மேடம்? ரொம்ப நம்ம ஹீட்லேருந்து தப்பிச்சு லைட்டாக மழையில் நினைக்கும் போது நல்லா ஜாலியாக தான் இருக்கும்.
0: எஸ், நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, உயிரோடு உயிராக திரைப்படத்தில் இருந்து. நேரம் சரியாக 11:53 ஆயிட்ருக்கு.

நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான்.

0: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க மணித்திறனாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்துசாரா மற்றும்
1: நான் உங்கள் மீரா.

வணக்கம் நேர்களே, நேரம் 12 மணி. கேட்டுட்ருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி நமது வானொலியில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதிய நிகழ்ச்சியில் மாத கடைசியில் வீட்டில் நடந்த காமெடியான விஷயங்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். சுவதேஷ் தர்ஷன் ஸ்கீம் 2.0 சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டம். ஒன்று 10 நலம்தனாவில் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும் காய்கறிகள். 1:55 நலம்தனா நிகழ்ச்சியில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கூனை விருப்ப பாடல்கள். 3:30 தேசிய கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி NCRT. 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும் 2007. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. முதல் லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையான 2026 ICC மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் முதல் அரையிறுதி போட்டியின் நேரடி வர்ணனை இடம்பெறும். வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆனர் ஆப்பில் கேட்டு ரசிக்கலாம். பக்தி மாலை 7:00 திரை இசை. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 நம்மை சுற்றி. 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம். 7:32 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சிலப்பதிகாரத்தில் சொல்லாடல். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களின் நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நேரம் 12:11 நிமிடங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன், மற்றும்
6: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
5: சிந்து எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் சந்தியா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் அப்படியே தான் இருக்கிறேன்.
6: மன மகிழ்ச்சியோட இருக்கீங்க போல.
5: எஸ் எஸ் எஸ், இப்ப மாச கடைசிக்கு வந்துட்டோம் அப்படிதானே?
6: எஸ்,
5: ஜூன் ஆரம்பிச்ச மாதிரி தான் இருந்தது. அப்படியே ஜூன் போனால் ஜூலை காற்றில்
6: இல்ல சந்தியா, எனக்கெல்லாம் ஜனவரி ஆரம்பிச்ச மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜூலை வந்துருச்சு.
5: அது உண்மை. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு அப்படின்னா, மாச கடைசியில பாத்தீங்கன்னா பல வீடுகள்ல வந்து ஒரு தனி கதையே இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும். ஏன்?
6: ஏன்னா பொருளாதாரத்துல பணம் பற்றாக்குறை, அந்த காரணத்தினாலயும்
5: நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய சம்பவங்கள் இருக்கும்.
6: ஓகே,
5: அந்த சம்பவங்கள்லாம் வந்து ரொம்ப சீரியஸா இல்லாம சில விஷயங்கள் வந்து நினைச்சாலே இப்ப கூட சிரிப்பு வரும். போன மாசம் இப்படிதானே இருந்தோம், இந்த மாசமும் அப்படியேதானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலே சிரிப்பு வரும்.
6: சரி,
5: அந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். மாச கடைசியில வீட்டுல நடந்த காமெடியான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். நேர்களை அழைக்கலாம் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு நேர் வந்துட்டாங்க. பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். என்னாச்சு?
6: வணக்கம்.
5: காமெடினோட நம்மள வச்சு எதுவும் காமெடி பண்றாங்களா? வணக்கம், பேசலாம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. ஓகே, வணக்கம் வணக்கம், முதல் தோழி யாரு? வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு. என்னாச்சு?
6: அவங்க லைன்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நேர்களே கலந்து கொண்டு
7: வணக்கம் மேடம்,
5: வாங்க.

0: அருமையா இருக்கிறோம். சரி சொல்லுங்க, மாச கடைசியில உங்க வீட்டுல நடக்கூடிய காமெடியான விஷயங்கள் எல்லாம் என்ன?
1: காமெடியான விஷயம்
0: என்னன்னா,
1: ஒன்னாம்
0: தேதி ரெண்டாம் தேதியா பார்த்து வச்சு விட்டீங்கன்னா மொய் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு.
1: அப்ப நமக்கு நோட்டு போறது தெரியாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
2: என்னங்க
0: நம்மள வச்சு காமெடி பண்றாங்களா சிந்து இன்னைக்கு? காமெடியான விஷயங்கள் கேட்டதுனால சரி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
2: கேட்டலாம்.
0: நேர்லயே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. அவ்வை சண்முகி திரைப்படத்துல இருந்து கமல் மற்றும் சுஜாதாவின் குரல்களில் பாடல்.
3: ஓ மைதானிங்கம்
4: மாமி,

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: நேர்களை இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6ல கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில ஒரு அருமையான டாபிக் தான் வந்து சந்தியா கொண்டு வந்திருக்காங்க.
1: என்னது?
0: மாச கடைசியில நடக்கக்கூடிய காமெடியான விஷயங்கள் என்ன?
1: எங்க நடக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல. அடுத்த நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சிந்து. நிஜமாவே நம்மளை வச்சு காமெடி பண்றாங்க சிந்து.
0: ஆமா,
1: வர்றாங்க போறாங்க, வர்றாங்க போறாங்க. ஓகே, நம்ம பேசுவோமா?
0: பேசலாம்.
1: மாசத்துல
0: இப்படி ஒரு டாபிக் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
1: இதை வந்து போன மாச கடைசியிலேயே யோசிச்சேன்.
0: சரி,
1: இந்த டாபிக் கொடுப்போம், ஏன்னா சில சம்பவங்கள்லாம் நடந்தது, அதை வச்சு சரி அடுத்த மாசம் அப்போ கொடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாசத்துல முத வாரம் என்ன பண்ணுவோம்? சேலரி வந்தோடனே
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கும், என்னெல்லாம் வாங்கணும்னு
1: ஒரு லிஸ்ட் போடுவோம்,
0: எது தேவையிலையோ அதையும் சேர்த்து வாங்குவோம்.
1: ஆமா, அப்புறம் இந்த மாசம் கொஞ்சம் சேமிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். எப்போ? 1ஆம் தேதி. இப்ப நேர் வந்துட்டாங்க, அடுத்து பேசுவோம். அப்புறம் என்னாச்சு? நீங்களே பேசுங்கன்ட்டு போயிட்டாங்களா? ஓகே, 2வது வாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதை வச்சு கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு இருப்போம் அந்த பணத்தை வச்சு. 3வது வாரம் நேர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம், இனிப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ. ஹலோ,
1: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. கேக்குது, பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மாரியம்மாங்க.
1: மாரியம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மாரியம்மா,
2: பாளையங்கோட்டையில இருந்து.

0: கோட்டை மாரியம்மாள் சொல்லுங்க, மாச கடைசியில் உங்க வீட்டில் நடக்கக்கூடிய காமெடியான விஷயங்கள்லாம்.
1: காமெடியான விஷயம் என்ன, ஏதாவது ஒரு குழம்பு வச்சு ஒப்பேச்சிருவேன்.
0: குழம்பு வச்சு? ஆ ஓகே ஓகே. அந்த
1: ஒரே ஒரே தக்காளி சாதம்,
0: ஆ ஓகே.
1: அந்த விஜய பிரியாணி,
0: ஆ அதுக்கு ஏதாவது பேர்
1: அந்த
0: வைப்பாங்களே கண்டிப்பா,
1: புரியல அதுக்கெல்லாம்.
0: அதுக்கு ஏதாவது ஒரு பேர் சொல்லுவாங்களே அந்த சமைக்கிறதுக்கு.
1: அதான் இப்ப தக்காளி சாதம், விஜய பிரியாணி,
0: ஆ
1: அப்புறம் வந்து இந்த
0: ஆ என்னாச்சு?
1: மோர் மோர் தாளிச்சு வச்சு ஒப்பேத்துருவேன்.
0: ஓகே ஓகே. ஆ
1: அந்த மாதிரி ஐட்டங்களா?
0: வீட்ல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? மாச
1: இல்ல
0: கடைசியானே
1: ஒண்ணும் சொல்ல
0: இதேதான் அப்படின்ட்டு.
1: மாட்டாங்க மாச கடைசினால தெரியனால
0: ஓகே,
1: ஒப்பேத்தான்
0: நான்
1: செய்யும்.
0: அதுக்கு ஒரு பேர் வைக்கேன், மாச கடைசி ஸ்பெஷல் அப்படி சொல்லிருங்க இனிமேல். சரியா?
1: என்ன என்ன என்ன மேடம்?
0: மாச கடைசி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிருங்க.
1: ஓகே மேடம், தேங்க்யூ.
0: சரியா? ஓகே, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்து
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்,
2: நல்லா இருக்கும்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கீங்க. ஓகே, நன்றி
1: நன்றி.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
0: வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்
1: மேடம்.
2: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
0: யாரும் நம்ம குரல வந்து கேக்குறதுக்காக
1: வணக்கம் சொல்லுங்க. மரியம்மாள்
0: எங்க இருந்து?
1: ராமேம்பட்டி. ராமேம்பட்டி
0: ராமேம்பட்டி மரியம்மாள். இப்போ ஒரு மரியம்மாள் வந்தாங்க. சரி ஓகே, வந்துட்டீங்க மரியம்மாள். சொல்லுங்க மரியம்மாள், உங்க மாச கடைசில உங்க
1: வீட்டுல இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம். பாட்டு கேட்கணும்னு போட்டா லைனே கிடைக்க மாட்டேங்குது மேடம்.
0: பிடிக்குமா உங்களுக்கு?
1: நாங்க
0: மாச கடைசிக்கு வரவே மாட்டோம், சரியா? தயிர் சாதம் சாப்பிடுறதுக்கா வரோம்? சரிங்க, ரொம்ப நன்றி உங்ககிட்ட பேசுனதுக்கு, சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி.
2: மாச கடைசி அப்படின்னா சமையலே ரிஃப்ளெக்ட் ஆகும் போல.
0: ஆமாங்க. ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
2: கேட்கலாம்.
0: நேர்லேயே சமுத்திரம் திரைப்படத்தில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, மனு மற்றும் அனுராதா ஸ்ரீராமன் குரல்களில் பாடல்.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே, வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதியே நிகழ்ச்சி, இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் மாச கடைசியில வீட்டில் நடக்கக்கூடிய காமெடியான விஷயங்கள் என்ன அப்படின்னு. ஸோ சமையல்ல தான் அதை காட்டுவோம் அப்படின்னு நிறைய ஸ்நேகிதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேர்
1: இன்னைக்கு என்னதான் நடந்திருக்கோ தெரியல, நிறைய வீட்டுல தயிர் சாதமா இருக்கும், புளி சாதமா இருக்கும். ஓகே, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: நான் சித்தமல்லி பாரதி நகர்ல இருந்து சிவகாமி பேசுறேன்.
1: சொல்லுங்க அம்மா. சிவகாமி அம்மா, என்ன சந்தோஷமா
2: இருக்கீங்களா?
1: இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு உங்க வீட்டுல? இதுக்கு முன்னாடி
0: என்னெல்லாம்
1: நடந்துச்சு?
0: இல்ல சொல்லும்போதே
2: நிறைய பத்தி தவமானப்பட்டிருக்கோம் மாச கடைசியில நாங்க.
1: சரி,
2: அதனால மாச கடைசியா யாராவது கோயில இருந்து டொனேஷன் கேட்டு வர்றாங்கன்னு வைங்க.
1: சரி,
2: ஒரு 4 வீட்டுக்கு முன்னாடி பாத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு வீட்டுல வந்து கேட்டு அடைச்சுவேன், முன்வாசல் கதவு அடைச்சுவேன்.

0: சரி, கூப்பிடுவாங்க, காலிங் பெல் அடிப்பாங்க. எப்படியும்
1: எல்லாரும் பெரிய பெரிய ஆளா வந்திருப்பாங்களா, அவங்கிட்ட மாச கடைசியா இது பைசா இல்ல அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. இது வீடு அடைச்சிட்டுன்னு ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல ஆள் இல்லன்ட்டு அவங்களே கிளம்பி போயிருவாங்க.
0: பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, என்ன மாதிரி ஆளா இருந்தா இப்பதான பார்த்தேன், வெளியே வந்து ஏதோ கொட்டுறதுக்கு வந்தா அதுக்குள்ள எங்க போனான் தெரியலையே அப்படின்ட்டு.
1: அப்படி நிறைய வாட்டி அந்த மாதிரி பட்டிருக்கேன். அதே மாதிரி கோயிலுக்கு போவேல பாருங்க, ஒரு 5 ரூபா 10 ரூபா எடுத்துட்டு போவோம் காணிக்க போறதுக்காண்டி. கோயிலுக்கு போயிட்டு வெளியில வரையில இந்த வெளியில நிறைய பேரு இந்த திருவோடு வச்சுட்டு இருப்பாங்களா, அவங்க எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அந்த திருவோடு அப்படியே குலுக்குவாங்க, அதுல அப்படியே சின்ன பைசாவா சவுண்ட் கேட்கும். ஐயோ, உங்களோட மோசமா நாங்க இருக்கோம்.
0: அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க சரியா. இனிமே அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கும் நிறைய நாங்க தாரோம் அப்படின்னு மனசுல
1: நினைச்சிட்டு
0: அதே
1: நன்றி.
2: இவங்க சொன்ன எல்லா விஷயமும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய விஷயம் தான், ஆனா அது எல்லாத்தையுமே எவ்வளவு ஒரு மாதிரி காமெடியா மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டாங்க பாத்தியா.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: காரைக்குடியில இருந்து கனகா சங்கர் பேசுறாங்கன்னு
3: நினைக்கிறேன்.
0: இல்ல, உங்க வணக்கத்துல ஒரு வித்தியாசம் தெரியுது.
3: மாசத்துக்கு ஒரு டைம் சொல்றீங்க,
0: என்னது என்னது புரியல?
3: மாசத்துக்கு ஒரு டைம் என்ன சொல்றீங்க நீங்க? உங்க வீட்டுல நடந்த காமெடி டெய்லி நடக்கும்.
0: வீட்டுக்காரர்
3: ஏன்டா 500 ரூபா தர ரொம்ப பயப்படுவாரு, ஏன்னா நீ கடைக்கு போனா 500 ரூபாமா சொல்லிடுவாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே வாங்கிட்டாங்க, வீட்லயே இருக்கேன்னு சொல்லுவேன்.
0: ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த மாசமும் உங்க கிட்டதான் கொடுப்பாங்க பணத்தை. நிம்மதியா இருக்கலாம் சொல்லு சொல்லிட்டு. அப்படியா?
3: ஆமா, இப்ப பாருங்க, வாரத்துக்கு ஒரு டைம் சந்தை போடுவாங்க எங்க ஊர்ல.
0: காய்கறியும்
3: வாங்கி அரிக்க வைக்கதான் வாங்கி வச்சிருக்கோம்.
0: இன்னொரு காமெடி நடக்கும் சந்து வீட்டுல.
2: என்ன?
0: அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. சில வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து அது செலவு பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய எர்னிங்ஸ் சேவிங்ஸ் அப்படின்ட்டு வச்சிருவாங்க. பட் ஹஸ்பண்ட் தான் செலவு பண்ணுவாங்க அந்த வீட்டுல. அந்த செலவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஒய்ஃப் கேட்பாங்க, மாச கடைசியில பணத்தை என்ன பண்ணீங்க, அப்படி தனியா கரைச்சிட்டீங்களே அப்படின்ட்டு.
2: சொந்த வாழ்க்கை அப்படியே லைட்டா சொல்லிடுற மாதிரி
0: இருக்கலாம் இருக்கலாம். அந்த சேலை அப்போ என்ன கேட்பாங்க, அன்னைக்கு ஒரு சேலை வாங்கினீ அது நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க. அது அந்த பணத்துல தான். அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டிய நல்லா இருந்ததா? ஆமா, நல்லா இருந்தது. அது அந்த பணத்துல தான் அப்படிம்பாங்க.
2: சோ டவுட்டே வேண்டாம், உங்க கதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? காமெடியான விஷயங்கள்லாம் எப்படிங்க? புரியல.
2: மேரேஜ்
0: மேரேஜ். ஆ, ஓகே. ஆ,
3: அதுக்கு அப்புறம் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும். இந்த வண்டிக்கு ஏதாவது பஞ்சர் ஆயிடும்.
0: ஆ, இதை யோசிக்கல பாத்தீங்களா, வண்டி பஞ்சர். ஆ,
3: கடைசி நேரத்துல இவ்வளவு பிரச்சனை,
0: இது எல்லாம் இப்பதான் நடக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். சமாளிச்சிருவீங்களா மாச கடைசியில?
3: அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க.
0: ஓகே ஓகே ஓகேம்மா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி.
2: மாரியம்மாள் வந்து

0: இந்த வண்டி விஷயத்த மறந்துட்டோமே,
1: நிறைய
0: என்ன
1: விஷயங்கள் வந்து
0: அது
1: இப்படிதான்
0: நடக்கும்,
1: நடக்குது, இதுல என்னத்த காமெடியை பார்க்க அப்படிங்கிற மாதிரி.
0: அதாவது எப்பமாவது நடந்தா நமக்கு அது சம்பவங்களா தெரியும், ஒரு விஷயமா தெரியும். மாசம் மாசம் தானே பாத்துக்கிட்டு இருக்கோம், இதுதானே இந்த மாசம், அடுத்த மாசம் இதுதானே அப்படிங்கிற மாதிரி.
1: ஆனா எப்படி இருந்தாலும் பெண்கள் சமாளிச்சிருவாங்கல்ல,
0: கண்டிப்பா அந்த திறமை நம்ம கிட்ட இருக்கு.
1: எஸ்.

0: நேர்களை விளம்பரத்தை தொடர்ந்து தமிழில் செய்திகள் இடம்பெறும்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் திவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்னினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணி காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்

அர்ப்பணித்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹு, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வனப்பாதுகாப்பிற்காக சிந்தோ, கான்ஹு தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே

0: வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம் நீர் மற்றும் வன பாதுகாப்பிற்காக சிந்தோ கான்ஹூ தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில் கடலோர காவல் படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்திர த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப் பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் ஓடிபி எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் பெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 ஆண்டில் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபன் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40th ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8

வகுப்பு வரை காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை மணி 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீ ஸ்டைல் அணி 3 தங்கம் 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2வது இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்ரிவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு, முடித்ததும் பாட்டு, பாட்டுக்கு பலவனம்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
5: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஸ்நேகிதியே நிகழ்ச்சி, ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் ஒரு அருமையான டாபிக் கொடுத்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம்.
7: பேசிடலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுக்கு வந்தாச்சு, பேசலாம். ஏதோ பாத்திரம்லாம் இப்போ தான் உருப்புறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, சும்மா போட்டு பார்ப்போமே, லைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாத்திரங்கள் விட்டுருக்காங்களே.
6: நிறைய நேர்கள் இன்னைக்கு அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ லைன் டிஸ்டர்பன்ஸ்னால உங்களை பேச முடியல. வணக்கம்.
7: வணக்கம். காமெடியான விஷயங்கள்
6: நிறைய நடக்கும். ஏதாவது சொல்லுங்க, எங்க வீட்டுக்கு மேட்ச்
8: ஆகுதான்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி கடைசியில போனா எங்க ஒரு பூ 10 ரூபாய்க்கு வாங்கினேன். அது நாரு, அந்த இது வந்து காலி கூரை போடுதா நாரு, அத போய் எதுக்கு வாங்கணும்?
7: சரி,
8: நாளைக்கு
7: உங்களுக்கு

0: இன்னைக்கு என்ன தயிர் சாதமா சாம்பார் சாதமா என்ன சாதம்? தயிர் சாதம் என்னடா
1: இது
0: இது?
1: உண்மைதான் பழைய, ஏதோ சும்மா காமெடிக்கு
0: என் வீட்டுல கூட இன்னைக்கு
1: சொல்றாங்கன்னு
0: புளி சாதம் தான், பட் வெளியே சொன்னா ஒரு மாதிரி ஆயிருமே. இவ்வளவு நேரம் சொல்லல, பட் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நானும் சொல்றேன். சரிம்மா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியை கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி.
2: ரெண்டு நாள் கழிச்சு வாங்க.
0: ஓகே நன்றி.
1: சரி, எவ்வளவு பெருந்தன்மை, இன்னைக்கு வராதம்மா, ரெண்டு நாள் கழிச்சு வாங்க.
0: சொன்னோம்ல ஒரு நேர்கிட்ட நான் வர மாட்டேன், மாச கடைசி ரெண்டு, அதனால சொல்றாங்க. சரி ஓகே, அதாவது மாச தொடக்கமா இருந்தாலும் சரி, மாச கடைசியா இருந்தாலும் சரி, சிந்து நம்ம பிளான் பண்றதுதான் இருக்கு.
1: ஆமா,
0: அதாவது நம்ம கையில இருக்கு, நம்ம பணம் தான், அதை நம்ம எப்படி செலவு பண்ணுங்கிறத நம்ம பிளான் பண்றதுதான் இருக்கு. இப்போ நம்மள பேசுறோம்ல, நாளைக்கு பாரு, நாளைக்கு எப்படி அந்த பழைய எப்படி அதே கதை தான், திரும்ப ஜூலை 31ஆம் தேதியும் இப்படிதான் புலம்பிக்கிட்டு இருப்போம்.
1: எவ்வளவு காமெடி வந்தாலும் அந்த ஒரு விஷயத்த மாத்திக்க போறோம்,
0: ஏன்னா நமக்கு பழகி போச்சு,
1: பழகி
0: வேற ஒன்னும் இல்ல. ஓகே நேர்களே, நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன், மற்றும்
1: நான் உங்கள் தொழில் சிந்து சாரா.
0: நிறைவான பாடல் பத்ரி திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவனின் குரலில் பாடல்.

0: நேரம் ஒரு மணி. ஆகாஷ்வாணி
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். வேலைவாய்ப்பு, வருமானம் மற்றும் அந்நிய செலாவணி வருவாய் போன்ற பல சமூக பொருளாதார நன்மைகளை வழங்கும் சுற்றுலாத்துறை இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. விவசாயம், கட்டுமானம், கைவினைப் பொருட்கள் போன்ற பிற தொழில்களின் வளர்ச்சியிலும் விரிவாக்கத்திலும் பங்கு வகிக்கிறது. இதனை கருத்தில் கொண்டே சுற்றுலா பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு இயந்திரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய சுற்றுலா அமைச்சகம் 2014-15 ஆண்டில் ஸ்வதேஷ் தர்ஷன் என்ற திட்டத்தை தொடங்கியது. பல்வேறு இடங்களில் சுற்றுலா உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் பிற மத்திய நிறுவனங்களுக்கும் நிதி உதவி வழங்கியது. 2014-15 முதல் 2018-19 வரையிலான காலகட்டத்தில் நம் நாட்டின் சுற்றுலா திறனை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ள அரசாங்கம் இன்கிரெடிபிள் இந்தியா பிரச்சாரத்தை தொடங்கியது. இதனால் இந்தியா உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம் பிடித்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் பல இடங்களில் போதுமான சுற்றுலா உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகள் இல்லாததால் ஒரு சுற்றுலா தலமாக அதன் முழு திறனையும் நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இதனாலேயே நிலையான பொறுப்பான சுற்றுலா தலங்களை உருவாக்கும் நோக்கத்துடன் சுற்றுலா அமைச்சகம் இப்போது அதன் ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டத்தை ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 ஆக மறுசீரமைத்துள்ளது. வோக்கல் ஃபார் லோக்கல், உள்ளூர் மக்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்துடன் புதுப்பிக்கப்பட்ட திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 இந்தியாவின் சுற்றுலா தலத்தின் முழு திறனையும் உணர்ந்து ஆத்ம நிர்பர் பாரத்தின் இலக்கை அடைய முயல்கிறது. சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம் சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய உள்கட்டமைப்பு, சுற்றுலா சேவைகள், மனித மூலதன மேம்பாடு, இலக்கு மேலாண்மை கொள்கை மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களால் ஆதரிக்கப்படும் ஊக்குவிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய நிலையான பொறுப்பான சுற்றுலா தலங்களை உருவாக்குவதற்கான ஒரு பணியை மேற்கொண்டுள்ளது. உள்ளூர் பொருளாதாரங்களுக்கு சுற்றுலாவின் பங்களிப்பை மேம்படுத்துதல், உள்ளூர் சமூகங்களுக்கு சுயதொழில் உள்ளிட்ட வேலைகளை உருவாக்குதல், சுற்றுலாத்துறையில் உள்ளூர் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துதல், தனியார் துறை முதலீட்டை அதிகரித்தல், உள்ளூர் கலாச்சார மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்துதல் ஆகியவற்றை இலக்காக கொண்டுள்ளது இந்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் சுற்றுலாவிற்கு முக்கிய கருப்பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை என்னென்ன தெரியுமா? கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், சாகச சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, நல்வாழ்வு சுற்றுலா, கிராமப்புற சுற்றுலா, கடற்கரை சுற்றுலா மற்றும் கப்பல் பயணங்கள் சுற்றுலா. நாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு உள்நாட்டு சுற்றுலாவின் பங்கு மிகவும் முக்கியமானது. இது நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கும். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான ஒரு முக்கிய பிரச்சாரமான தேகோ அப்னா தேஷ், அதாவது உங்கள் நாட்டை பாருங்கள் என்ற அரசாங்கத்தின் பிரச்சாரமும் உள்ளது. உள்நாட்டு பயணிகளுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை இடங்களை மேம்படுத்துவதில் இந்த திட்டம்

0: கவனம் செலுத்தும். உலகளாவிய புரிதலை ஊக்குவிப்பதற்கும் மக்களின் வாழ்வாதாரங்களை ஆதரிப்பதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக உள்ள சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி நம் நாட்டின் வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani. The news read by Valsa Williams. The Eurobank has launched the UPI-based remittance service for cross-border transfers from Greece to India. The initiative is part of the bank's strategic collaboration with the National Payments Corporation of India International Payments Limited. In a social media post, Commerce and Industry Minister Piyush Goyal said the inauguration of services at Eurobank marks another important milestone in the global expansion of India's digital payment ecosystem. He added that with UPI now live in Greece, eligible customers can transfer money instantly, securely and seamlessly. Army Chief General Upendra Dwivedi today said the Indian Army derives its strength not from any single individual but from the unwavering faith of its soldiers, commanders, veterans, families and the citizens of the country. General Dwivedi said this while relinquishing the appointment as the Chief of Army Staff in New Delhi today. He emphasized that serving in the Indian Army for over 4 decades has been his greatest privilege.
4: भारतीय सेना के जांबाज सैनिकों ने
5: आर स्टेडफास्ट सोल्जर्स रिमेन्स डिप्लॉयड अक्रॉस माउंटेन्स डेजर्ट्स ग्लेशियर्स फॉरेस्ट एंड चैलेंजिंग बॉर्डर रीजन्स सेफगार्डिंग द नेशन अंडर ऑल सर्कमस्टेंसेस दे हैव प्लेड अ वाइटल रोल इन काउंटर टेररिज्म ऑपरेशंस एंड हैव डेमोन्स्ट्रेटेड एक्सेप्शनल करेज एंड रेजिलियंस इन डाइवर्स ऑपरेशनल एनवायरमेंट्स फ्रॉम डेंस फॉरेस्ट टू यूनाइटेड नेशन मिशंस देयर अनवेवरिंग डेडिकेशन डिसिप्लिन एंड प्रोफेशनलिज्म एग्जाम्प्लीफाइज द हाईएस्ट स्टैंडर्ड्स ऑफ सर्विस Operation Sindoor stands as a testament to their valor, operational excellence and steadfast commitment to the nation.
4: Operation Sindoor iska jwalant udaharan.
3: Union Minister of Agriculture and Farmers Welfare Shivraj Singh Chauhan has emphasized that the vision of Viksit Bharat cannot be achieved without developing the agriculture sector. Addressing the closing ceremony of Khet Bachao Abhiyan in Hisar, Haryana today, Mr. Chauhan informed that the government is working on developing a mobile app that will provide information regarding soil and the amount of fertilizer it requires. He urged farmers to use fertilizers and insecticides in their farms rationally in order to maintain the health of the soil. He also advised farmers to adopt the practice of organic farming. The government has extended the due date for filing of appeals before the Goods and Services Tax Appellate Tribunal, GSTAT, till the 31st of next month. According to the Ministry of Finance, an earlier notification dated September last year had notified today as the last date for filing of appeals before GSTAT. It is noted that the due date has been extended in view of the recent representations from various stakeholders highlighting technical difficulties due to the rush to file appeals on the GSTAT portal. The house-to-house distribution of electoral enumeration forms to voters as part of the Special Intensive Revision SIR of electoral rolls across the National Capital Territory of Delhi began today. As part of the exercise, over 13,000 booth-level officers will visit every household till the 29th of next month to distribute pre-printed enumeration forms in duplicate to all existing electors for verification and updation of the electoral rolls. India has reaffirmed its strong support for the Financial Action Task Force, FATF, describing it as an indispensable pillar of the global fight against

வணக்கம் நேர்களே, நேரம் 1:11. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா? நிகழ்ச்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்கள் ஆர்ஜே சந்தியா ஜெக. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, உடல் பருமன் அப்படிங்கிறது பலவிதமான நோய்களை வந்து நம்ம உடல்ல உண்டாகிறதுக்கான ஒரு நுழைவு வாயில் அப்படின்னே சொல்லலாம் இந்த உடல் பருமனை. உடல் பருமனால் பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்பட்டு அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் நோய்களும் சரி இதய நோய்களுமே உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் எப்போவுமே உடல் எடையை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்தான். இந்த உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது முக்கியம்தான், ஆனால் அதிலும் பார்த்தீங்கன்னா எடையை எப்போவுமே ஆரோக்கியமான வழியில் குறைக்க வேண்டியது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நாம் தேர்வு செய்யக்கூடிய முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயட் முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துகள் நிறைந்த உணவுகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறணும். அதுலேயும் நிறைய காய்கறிகளை எடுத்துக்கிறணும். இதில் என்ன தலைப்பே நீ வரலையம்மா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், நானே சொல்லிடுறேன். அதாவது உடல் எடையை வந்து கட்டுப்படுத்த உதவக்கூடிய காய்கறிகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துகிட்டே இருக்குது. இளமை கோலம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் சுஜாதாவின் குரல்களில் பாடல்.

நேர்களே கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம் நம்முடைய நலம் தானா நிகழ்ச்சியில் வந்து உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும் காய்கறிகள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் முதல்ல எந்த காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் வச்சு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணுவோம் நம்ம அப்படின்னா பொரியல், அப்புறம் 65 மஞ்சூரியன் இந்த மாதிரியான உணவுகள்லாம் சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களாக இருந்தாலும் சரி, சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்த நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சமையலறைகளில் பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் வந்து ஒரு முக்கிய இடம் பிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு கப்பு நறுக்கிய காலிஃப்ளவரில் வெறும் 27 கலோரிகள் மட்டும்தான் இருக்கான். அதோட நார்ச்சத்தும் புரதமுமே கிடைக்குதாங்க. அதனால வயிறு பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் நம்ம சாப்பிட்ட ஒரு ஃபில்லிங்கை நமக்கு கொடுக்கும். தேவையில்லாத இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவோம். இதே மாதிரி தான் ப்ரொக்கோலியும் க்ரீன் கலரில் இருக்கும். இதை வந்து நல்லா ஆவியில் வேக வச்சும் சாப்பிட்லாம், பச்சையாக சாலட் மாதிரியும் சாப்பிட்லாம், லேசாக வதக்கியும் சாப்பிடலாம். இதோட பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா கலோரிஸ் வந்து இதில் ரொம்ப குறைவு, அதே நேரம் நார்ச்சத்தும் புரதத்தும் கணிசமான அளவில் இருக்குதாங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கலோரிகளை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான சத்துக்களையும் சரியாக நம்ம எடுத்துக்கணுங்க. அதுக்கு இந்த ப்ரொக்கோலி மாதிரியான சத்தான காய்கறிகள் வந்து ஒரு சரியான தேர்வு அப்படின்னு சொல்லலாம்.

நேரம் 1:28 கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும் காய்கறிகள் பற்றி பேசிகிட்ருக்குறோம். அடுத்ததாக எந்த காய்கறி பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ். மிகவும் ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான காய்கறி இது. ஒரு கப் முட்டைக்கோஸில் பார்த்திங்கன்னா சுமார் 28 கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பசியை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இயற்கை தாவர சத்துக்கள் பார்த்திங்கன்னா உடலில் இருக்க ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அடுத்ததாக பச்சை

பட்டாணி. பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்க உதவக்கூடிய ஒரு சத்தான காய்கறி. உருளைக்கிழங்கு, சோளம் மாதிரியான மாவுச்சத்து வந்து அதிகமாக உள்ள காய்கறியுடைய வரிசையில் இந்த பட்டாணி இருக்குதுங்க. அதனால் இதில் கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இது மற்ற காய்கறியை விட எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நார் சத்தும் புரதச்சத்தும் அதிகமாகவே இருக்குது. ஒரு கப்பு பச்சை பட்டாணியில் பார்த்திங்கன்னா சுமார் 8 கிராம் நார் சத்தும் 8 கிராம் புரதச்சத்தும் கிடைக்குது. வயிறு நீண்ட நேரம் நிறைவாக இருக்கும். நம்ம இந்த ஸ்நாக்ஸு அது இதுன்ட்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டோம் இதை சாப்பிட்டா. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராமின் குரலில் பாடல்.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சியில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும் காய்கறிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை. இதில் வந்து கலோரிகள் வந்து ரொம்பவே குறைவு, ஆனால் எறும்புச்சத்தும் வைட்டமின்களும் வந்து ஏராளமாக இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுரக்காய். இதில் வந்து நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிகம், உடல் எடையை சீராக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்தது வெள்ளரிக்காய். இதில் சுமார் 95% நார்ச்சத்து, அதாவது நீர்ச்சத்து தான் இருக்குது. கலோரிகள் வந்து ரொம்பவே குறைவு, பசியை போக்குறதுக்கு ஒரு நல்ல தேர்வுன்னே சொல்லலாம் இந்த வெள்ளரிக்காவை. அடுத்தது எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேரட். இதில் வந்து இயற்கையாகவே ஒரு இனிப்பு சுவை இருக்கிறதுனால குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு கப் நறுக்கிய பச்சை கேரட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 50 கலோரிகள் மட்டும்தான் இருக்குது, நார்ச்சத்தும் இருக்குது, ரொம்ப ஃபில்லிங்காக வச்சுருக்கும், நமக்கு பசியே எடுக்காது கேரட் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் சிகப்பு மஞ்சள் பச்சைன்னு சிக்னலில் உள்ள நிறங்கள் மாதிரி பல நிறங்களில் கிடைக்கக்கூடிய குடைமிளகாய் வந்து வெயிட் லாஸுக்கு ஒரு நல்ல தேர்வு. 39 கலோரிகள் தான் இருக்குது ஒரு கப்பு குடைமிளகாய்க்கு, நார்ச்சத்தும் இதில் இருக்குது, வைட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. உடலில் வந்து இயல்பான செயல்பாடுகளை சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த வைட்டமின் சி ரொம்பவே உதவுது. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது பட்டாகத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசை, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இருக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: நேர்களை தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயநகரத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் 10 மகளிர் உட்பட 13 மாணாக்கருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்குவதுடன் 373 பேருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களை அளிக்கவுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். நாளை அனந்தபுரமும் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானாவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எல்நினோ தாக்கத்தால் மழைப்பொழிவு குறைந்துள்ள நிலையில் மாற்று முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். மண்வளம், உரத் தேவைகள் தொடர்பான தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்க புதிய செயலி உருவாக்கத்திற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் உணவு தானிய இருப்பை போதுமான அளவில் பராமரித்து வருவதாக கூறிய அமைச்சர் இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். ஏதென்ஸை தலைமை இடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு யுபிஐ அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என்று தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான அனைத்து நிலைகளிலும் ராணுவம் பொறுப்புணர்வுடன் திறம்பட பணியாற்றி வருவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தமது பணி நிறைவு விழாவில் பேசிய அவர், தொலைநோக்கு பார்வை, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு ராணுவம், கடற்படை, விமானப்படை ஒருங்கிணைந்து பணியாற்றுவதாக பெருமிதம் வெளியிட்டார். முன்னதாக புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தினார். பெட்ரோல் டீசல் விற்பனை விநியோகம் தொடர்பான தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய சூழல் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவை நீக்கப்படுவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31 தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இன்றுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை எனவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்துவோர் மேல்முறையீடுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு தாக்கல் செய்யுமாறும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது 818 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் அதேவேளையில் திறன் வாய்ந்த மருத்துவ பணியாளர்களுக்கும் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக நடைமுறை என்பது மக்கள் நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு எனவும், நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதற்கான அடித்தளம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி

0: செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெறும் மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று 28 துறைகளின் திட்ட செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடனும் முதலமைச்சர் இன்று கலந்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இணையவழி கலந்தாய்விற்கான அட்டவணையும் நாளை வெளியாகிறது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,42,000 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் உள்கட்டமைப்பு நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்டத்தில் அதிக அளவில் மாம்பழ விளைச்சல் இருப்பதால் மாம்பழ குழு தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் மனுக்களாக சமர்ப்பித்தனர். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6 தொடங்கி 3 சென்னை ஈக்காட்டு தாங்கலில் நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 10 வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் வருகிற 1 முதல் 10 வரை நாகை மாவட்டத்தில் கிராமங்கள் வாரியாக நடைபெற உள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெற வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: சிவகங்கை மாவட்டத்தில் பொதுமக்கள் கோடை மழை உயிரிழப்புகளை தவிர்க்க அரசு கூறும் நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வரும் நாட்களில் இடி மற்றும் மின்னல் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள திறந்த வெளியில் இருப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆட்சித்தலைவர் ஆகாஷ் கூறியுள்ளார். பொதுமக்கள் அவ்வப்போது வானிலை எச்சரிக்கைகளையும் TN அலர்ட் மொபைல் செயலியையும் பின்பற்றி கோடை மழை உயிரிழப்புகளை தடுக்க அரசு கூறும் வழிகாட்டும் நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்றிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: தூத்துக்குடி கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து கடந்த June 15 முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு சென்று வந்தனர். நேற்று முதல் தூத்துக்குடி ஒட்டியுள்ள பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் கடலில் சீற்றம் காணப்படுகிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 300 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் RK பேட்டை அருகே இருசக்கர வாகனம் புளிய மரத்தின் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மாணாக்கர் இருவர் சம்பவ இடத்திலேயே இன்று உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 5 ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய தலைமை எழுத்தர் திரு ராமமூர்த்தி இன்று பணி ஓய்வு பெறுகிறார். மத்திய பிரதேசம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நீலகிரி, மதுரை, திருச்சி வானொலி நிலையங்களில் 35 காலம் அவர் பணியாற்றியுள்ளார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்றிரவு 7 நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனீத் தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர்

0: நாளை களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்வது
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
3: இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.
4: முதுகுவலிக்கு பின்னாடி வந்து இருக்கக்கூடிய ஃபிசியாலஜி என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் ரெண்டும் உராயாமல் தடுக்கிறதுக்கு வாட்டர் பாக்கெட் மாதிரி ஒரு சின்ன பேக்கடு லிக்விடு இந்த ரெண்டு முதுகெலும்புக்கு நடுவில் இருக்கும். அதுக்கு பேர் வந்து சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டர் பாக்கெட் மாதிரி இருக்கக்கூடிய திரவம் ரெண்டு முதுகெலும்பையும் தேய்மானத்துலேருந்து தடுக்குது. எப்போ அந்த திரவத்தோட அளவு கரெக்டாக இருக்கோ அப்போ அந்த ரெண்டு முதுகெலும்பும் ஒன்னோட ஒன்று உரசாது, முதுகுவலி வராது. யாருக்கெல்லாம் வந்து நீர் சரியாக எடுத்துக்கல, ரொம்ப குனிஞ்சு உட்காந்துருக்காங்க, பைக் ஓட்டுறவங்க, அப்புறம் வந்து சத்தான பொருள் எடுத்துக்காமல் கால்சியம் டெஃபிஷியன்சியில் இருக்கக்கூடிய எலும்பு, மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அப்புறம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ப்ராப்பராக வராமல் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்னால அந்த முதுகு எலும்பு ரொம்ப பாதித்து ரொம்ப வீக்காகும். அப்போ என்னாகும்னா, அந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்கிற திரவத்தோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். முதுகெலும்பு ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சோண்டு வீக்காகும். அப்போ எப்போயாவது உங்களுக்கு பேக் பெயின் வரும். 6 மாதத்துக்கு ஒரு டைம், 1 வருஷத்துக்கு ஒரு டைம் பேக் பெயின் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 வருஷம் ஆனதுக்கப்புறம் பேக் பெயின் உங்கள் கூடவே லேசாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லம்பார் ஏரியா பேஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு காமிக்கும். இதே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் நல்லா இருக்கும். கீழே குனிஞ்சு ஒரு குழந்தைய தூக்க முடியாது, கீழே குனிஞ்சு ஒரு வெயிட்டு தூக்க முடியாது, உட்காந்து எந்திக்க முடியாது. நம்ம பெட்டில் படுத்திருப்போம், எந்திரிச்சு உட்காந்தோன்னா உட்காந்த உடனே நல்லா சிவியராக பேக் பெயின் வரும், குனிய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழ்கிறதுக்கே. நம்ம வலி மாத்திரை என்ன பண்ணுவோம், டக்குன்னு போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா இது நடந்து அடுத்த 3-5 வருஷத்தில் டிஸ்க்கு பல்ஜு கண்டிப்பாக வந்துடும். அந்த டிஸ்க் பல்ஜ் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த ரெண்டு எலும்புகள் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் வெளியில் வந்து அந்த பக்கமாக போகக்கூடிய நரம்புகள் அழுத்தம் கொடுக்குறனால உங்களுக்கு காலில் ஏதாவது ஒரு காலில் மட்டும் ஷாக் அடிக்கிற மாதிரி தெரியும். ஏதாவது ஒரு காலில் மட்டும் கால் தொடப்பகுதியோட பின்பகுதியில் வலி இருக்கும், இடுப்பு பகுதியில் வலி இருக்கும். ஐயோ இடுப்பு வலிக்குது கால் வலிக்குதுன்னு பார்ப்பீங்க. ஆனால் அடிப்படை காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு எலும்பு தேய்மானம் தான், டிஸ்க் பல்ஜ் தான் இருக்கும். இந்த டிஸ்க் பல்ஜ் தான் சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுனா அந்த முதுகெலும்புகள் சத்தாக இருக்கிறது தேவையான சத்து பொருள் நம்ம உள்ளே எடுத்துக்கணும். தேன், மட்டன், எலும்பு சூப்பு, அப்புறம் வந்து நம்ம அதிகப்படியான புரோட்டீன் இருக்கக்கூடிய கொண்டக்கடலை, கடலை, வேர்க்கடலை, பச்சைப்பயிறு, முட்டை, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம உணவில் அதிக அளவில் சேர்த்துக்கணும். கால்சியம் அதிகமாக போகணும். பெரண்டை, வாழைப்பழம், இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம உள்ளே சேர்த்துக்கணும். பிறண்டையெல்லாம் நல்லாவே சேர்த்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே போச்சு அப்படின்னா, நல்ல யோகாசன பயிற்சிகள் பண்ணுறீங்க, அந்த சைனோவியல் ஃப்ளூயிடை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, நீர் சத்துக்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே இந்த பேக் பெயின்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகலாம்.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்கிருக்கிறீங்க திரையர்வி நிகழ்ச்சி. இன்னைக்கு திரையர்வி நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் வளம் வர இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான பாடல்கள், என்ன பாடல், என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிக்க இருக்கிறீங்க. நேயர்கள் அழைக்கலாம் 256-1132, அப்படி இல்லைனா 256-1133. வெளியே நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரில் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பின் சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில முதல் நேயர் யார், எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் வீரவாண்டி கேட்டேன்.
1: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் உங்க
1: ஒரு எளிமையான பாடல் வருது, என்ன திரைப்படம் கண்டுபிடிக்கிறீங்களா?
2: போடுங்க மேடம்.

0: கேட்டீங்களா? சூர்யா, அஜித் அவர்களும் த்ரிஷா அவர்களும் நடிச்ச படம்.
1: யாரு?
0: ஆமா,
1: அஜித் மேடம்.
0: த்ரிஷாவும் நடிச்ச படம். அஜித் அவர்கள் போலீஸா வந்திருப்பாங்க. இல்ல, என்னை அறிந்தால் திரைப்படத்துல வந்த பாடல் இது. நன்றி நன்றி. என்னை அறிந்தால் படத்துல வந்த பாடல் தான் இது. மழை வரப்போகுது. இப்ப நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். 24 திரைப்படத்திற்காக ஏஆர் ரகுமான் இசையில சித் ஸ்ரீராம் சன்னா பாடின பாடல். நேரம் சரியாக பிற்பகல் 2:18.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரையர்வி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்க இருந்து கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? உடையாம்பள்ளியில இருந்து. ஓகே, சரி, உங்களுக்கு ஒரு பாடல் வருது, என்ன பாடல்னு கேக்குறீங்களா?

0: கேட்டீங்களா?
1: வருதா?
0: இது வந்து ஒரு சூப்பரான திரைப்படம், ரஜினி அவர்கள், ஜோதிகா அவர்கள் நடித்த படம், ஒரு பேய் படம்.

0: சந்திரமுகி அப்படிங்கிறது மிகச் சரியான பதில். நன்றி
1: நன்றி
0: நன்றி. நேர்களை திரையர்வி நிகழ்ச்சியில் இதே மாதிரி நீங்களும் கலந்து கொண்டு இது நாங்கள் கொடுக்கக்கூடிய பாடல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அது என்ன பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிக்க இருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாரெங்கிறது பேசுறீங்க? விஜயா அம்மாக்கு ரொம்ப ஒரு ஈஸியான பாடல் வருது, கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: என்ன
0: திரைப்படம்? கஜினி. சூப்பர். என்ன பாடல்? அதே பாடல். வாழ்த்துக்கள் விஜய் அம்மா, சூப்பரா பாடலும் கண்டுபிடிச்சிட்டீங்க, படமும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அழைத்தமைக்கு நன்றி. நேர்களே, நிகழ்ச்சியில அடுத்து சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். கார்த்திக் அவர்களும் சுஜாதா அவர்களும் பாடியிருக்காங்க. நேரம் சரியாக பிற்பகல் 2:25.

0: நம்ம நிலை இப்போ ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையர்வி நிகழ்ச்சி. இன்னைக்கு திரையர்வி நிகழ்ச்சியில மிக எளிமையான பாடல்கள்லாம் கொடுத்து நேயர்கள் கிட்ட என்ன பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அவங்களும் அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நிகழ்ச்சியில் கலந்துக்க நீங்கள் அழைக்கலாம் 256-1132, அப்படி இல்லைனா 256-1133. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரில் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பை என்ன சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்

0: கவனத்திற்கு. NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போ 102.6 திரையர்வி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கமா, சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: பரம்குன்ற அவர்கள் பேசுறேன்
1: மேடம். பேர் என்னமா?
2: முத்துக்குட்டி.
1: முத்துக்குட்டி, ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு அழகான பாடல் வருது, என்ன பாடல்னு கண்டுபிடிக்கிறீங்களா?
2: ஆ சரிங்க மேடம்.

0: கேட்டிங்களா? என்ன தேவயானி? இல்லையே, மீனா அவர்கள் நடித்த படம். மீனா அவர்கள், கமல். கமல்ஹாசன் அவர்கள் இதில் வந்து ஒரு பெண் வேடம். அந்த பாட்டுலாம் வரும், ருக்கு ருக்கு பாட்டுலாம் வரும். எஸ், அவை சண்முகியில் வரக்கூடிய காதலா காதலா பாடல் தான் இது. சரியா?
1: ஆமா மேடம்.
0: ஆமா, அழகா சொல்லிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நேர்களை, இந்த மாதிரி நாங்கள் ப்ளே பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான சாங்குக்கு நீங்கள் கால் பண்ணி அழகாக கண்டுபிடிச்சி பதில் சொல்லலாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. பீமா திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். நேரம் சரியாக பிற்பகல் 2:40.

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 திரையர்வி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: லக்ஷ்மணன்
1: சார், பாடல் கொடுத்துடலாமா?
2: பாடல் கொடுங்க.
1: எந்த பாடல் கொடுத்தாலும் சூப்பரா கண்டுபிடிச்சிருவீங்களா?
2: ஓகே,
1: கேளுங்க.

0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: லட்சுமணன்
0: சார், பாடல் கொடுத்துடலாமா?
1: பாடல் கொடுங்க.
0: எந்த பாடல் கொடுத்தாலும் சூப்பரா கண்டுபிடிச்சிருவீங்களா? ஓகே, கேளுங்க.

0: கேட்டீங்களா? இது ஒரு கல்யாண பாடல்.
1: விஜய் நடிச்ச படம்,
0: விஜய் அவர்கள் நடிச்ச படம் இல்ல, ஹரிஷ் கல்யாண் நடிச்ச படம்.
1: ஹரிஷ் கல்யாண்
0: அப்படியா? சரி, ஓகே. பாக்கு வெத்தல மாத்தி வச்சு அந்த பாடல், தாராள பிரபு திரைப்படத்துல இருந்து வந்த பாடல். சரி, வேற பாடல் கொடுக்கவா? ட்ரை பண்றீங்களா?
1: வேற பாடல்
0: இது கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நண்பன் படம்.
0: நண்பன் படம், சூப்பர், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். நேர்களே, திரையரவி நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய பாடல்கள் என்ன, திரைப்படம் என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அழகாக பதில் சொல்லலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, என்ன திரைப்படத்தில் இருந்து அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மகேஷ்.
0: மகேஷ், எந்த ஊர்? என்ன பாடல்னாலும் கண்டுபிடிச்சிருவீங்களா?
2: பாப்போம்.
0: வெரி குட், கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: இந்த பாட்டு
0: இன்னைக்கு தான்
1: கேக்குறீங்களா?
0: நல்ல பாட்டுங்க இது. பிரகாஷ் அவர்கள், த்ரிஷா அவர்கள் நடிச்ச படம். அப்பா மகள் பாசத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். சரி பரவாயில்ல, அபியும் நானும் திரைப்படத்துல வந்த பாடல். சரியா?
1: ஓகே.
0: நிகழ்ச்சியில இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி சைந்தவி பாடியிருக்காங்க, ஏ அழகுமான் இசையில். நேரம் சரியாக பிற்பகல் 2:48.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz-ல் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரையறிவி நிகழ்ச்சி நேர்களே, இன்னைக்கு திரையறிவி நிகழ்ச்சியில நம்ம கொடுத்த சூப்பரான சாங்ஸ் எல்லாம் என்ன திரைப்படம் என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நேர்கள். நிறைவான நேர் யார் எங்க இருந்து கேட்கலாம்? ஓகே, அவங்க லைன் கட் ஆயிடுச்சு. நேரிலே நிறைவான பாடல் கேட்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நேரம் சரியாக பிற்பகல் 2:55.
1: நம்ம நிலை இப்ப ஜொலிக்கும் நிலையா இருக்க போகுது.

0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தி திறன் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை உருவாக்க சம அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் திரு மகேந்திர தேவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் நராசாபூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நாளை முதல் நெல்லூர் ரயில் நிலையத்திற்கு காலை மணி 8:41 வந்து சேரும் என்று தெற்கு கடலோர ரயில்வே அறிவித்துள்ளது. தூத்துக்குடி கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேர்களை தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி விபத்து மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகள் 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, இரவு 3:03 கேட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். நேர்லேயே நம்ம குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களும் நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443-60794. திரும்பவும் சொல்கிறேன், 9443-60794 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் ராஜபாளையம், ராக்கப்பன், பிச்சம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஷவர்தன் இவங்களுடைய விருப்ப பாடலாக சிட்டுக்குருவி திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

நேர்களே கேட்டுட்ருக்கீங்க கொக்கு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்கள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்குது. பாட்டுக்குரு தலைவன் திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்டு ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கொக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டி தீபா கேட்டிருக்காங்க. கோகுலம் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க

0: இருக்கு.
1: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நேர்களே, குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய நேர்கள் வந்து அவங்களோட விருப்ப பாடல்களை அனுப்பியிருக்காங்க. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, செல்லத்தாய், மகாபிரீத்தி, மாரி, சாம்பூர் வடக்குலேருந்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் தேனி, கார்மேககண்ணன், விஜயா, ரவிமுருகன், அப்புறம் தாளார்குளம், பூர்ஜியா, பிரீத்தி, கேப்ரன், கோவில்பட்டி, பொன்மலர், செல்வி, சுதா, வெங்கடேஸ்வரபுரம், மகேஸ்வரி, உடையாம்பலி, பத்மா, அருள்ராஜ், அபிஷேக், அனீஷ், தினகரன், ஆகாஷ், அதிசயபுரம், ஏஞ்சல், கயத்தாறு, பிரகாஷ், ஆரியங்கௌரி, இந்திரா, பாக்கியலட்சுமி, லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார், கோவில்பட்டி, ஆறுமுகராஜ், கணேசன், ராஜ் மாஸ்டர், பிரகாஷ், மகாலிங்கம், சிவநாடனூர், மாரி, பாவூர் சத்திரம், கண்ணன், முன்னீர்பள்ளம், மணி, தேவசகாயம், சுரண்டை, முகமது, அன்பர், தென்காசி, மகேஸ்வரி, லிங்கதுரை, சிவந்தி, விஎம் சத்திரம், அம்புஜம், அபலவானன், வானரம்பட்டி, நம்பிராஜ், நாசரித், ராஜேஸ்வரி, தாளார்குளம், போர்ஜியா, பிரீத்தி, கேப்ரின், இவங்க எல்லாரும் உங்களோட விருப்ப பாடல்கள் அனுப்பியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆலங்குளம் கனி ரவி, இவங்களுடைய விருப்பப்பாடல் தான் வந்துட்டே இருக்கிறீர்களே. சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

बारिश का मौसम था वैसे भी, भर सकता था ताल बड़ा सा भी।

நேர்களை கேட்டீர்கள் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியினை. தொடர்வது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி விபத்து மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகள் 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தி திறன் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை உருவாக்க சம அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார

பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் திரு மகேந்திர தேவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் நரசாப்பூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நாளை முதல் நெல்லூர் ரயில் நிலையத்திற்கு காலை மணி 8:41 வந்து சேரும் என்று தெற்கு கடலோர ரயில்வே அறிவித்துள்ளது. தூத்துக்குடி கடல்பகுதியில் வீசி வரும் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 4:03 கேட்டு இருக்கீங்க அது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 மற்றும் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நிகழ்ச்சி விளங்குறதுக்காக அங்க ரெடியா இருக்கிறோம் நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
2: குமுதா சித்திரபுத்திரன்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சந்தியா.
1: ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் விளையாண்டதான் எனக்கு ஞாபகமே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு டைம் ஆயிடுச்சு கொஞ்சம்.
2: ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் தடவை இதுதான் மீட் பண்றோம்.
1: அப்படியா? ஓகே ஓகே.
2: ரூல்ஸ் எல்லாம் சொல்லிருங்களா?
1: கண்டிப்பா. நேர்களே, இப்போ நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில வழக்கம் போல தாயம் தான் உருட்டி விளையாட போறோம். 1, 3, 5 விழுந்தா நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்போம். 2, 4, 6 விழுந்தா நீங்க எங்கிட்ட தாராளமா கேள்வி கேட்கலாம். நீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி விளையாட ரெடியா இருக்கீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462251 மற்றும் 0462251 என்ற எண்களுக்கு நேர்கள்லாம் வந்துட்டாங்கக்கா, பேசிடலாமா? வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
3: உடையாம்புலி
1: பத்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோமா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களுக்கு என்ன வந்து பாத்துருவோமா? ஓகே, 4 விழுந்திருக்கு. நீங்க தான்
3: நீங்க
1: சொல்றீங்களா? நான் சொல்லுவா அக்கா, சொல்லுங்க.
2: தண்ணீரா? தண்ணீர்.
1: கையிருக்கும் தெரிஞ்ச ஒரு
2: விடுகதான்.
1: ஸ்கூல்ல இருக்கும்.

0: கை இருக்கும் பிரிக்க முடியாது, கால் இருக்கும் நடக்க முடியாது. அந்த பெல்லா குப்பைத்தொட்டியா? குப்பைத்தொட்டி தான் எல்லா இடமும் இருக்குமே, ஸ்கூல்லங்க
1: கை இருக்கும் பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, கையை பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களா?
0: பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, பிடிக்க முடியாதா? தெரில மேடம், நீங்களே சொல்லுங்க. எங்க ஸ்கூல்ல மட்டுமாம இருக்கும், நாங்க கூட இப்ப சீட்டை தான் உட்காந்துருக்கோம். சரி,
2: ஓகே. அதாவது முன்னாடி தானே ஸ்கூல்ல தானே அப்படி இருக்கும், இப்ப மாறிட்டுலாம் எல்லாம் அங்க எப்படி சொல்லி தெரியாதுல்ல.
0: எங்க எல்லா இடமும் உண்டுலங்க சாரு, எப்படி இருக்கும் தானே செய்யும், வீட்டுல இருக்கும் எல்லா இடமும் இருக்குதானே செய்யும். சரி ஓகே, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. வணக்கம்.
2: மகாலட்சுமி
0: உயிரே உனக்காக, சின்ன தம்பி பெரிய தம்பி, அப்புறம் ஐயோ நிறைய
1: பாட்டி சொல்லி தட்டாதே,
0: இது இது பாட்டி சொல்லி தட்டாதே இல்ல, பூவே பூச்சூடவா, தாமிரபரணி.
1: வெரி குட்.
0: மகாலட்சுமி
1: வந்திருக்காங்க.
0: ஆமா ஓகே, ஒரு பாடல் கேட்டுருவோமா அதோட?
1: நிச்சயமா.
0: நேரடியாக நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் பென்னி கிருஷ்ணகுமாரின் குரலில் பாடல்.

தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தருகிட தித்தருகிட தோம் தோம் தருகிட நம் தருகிட.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சொல்லுங்க
1: தம்பி, எங்க இருந்து பேசுறீங்க?
0: காரைக்குடி.
2: மண்ணையும் பொன்னாகூர்ல இருந்து காரைக்குடி கிருஷ்ணன் பேசுறேன்.
0: எப்படி கரெக்டா சொன்னமா?
2: கரெக்டா சொல்லிட்டீங்க.
0: ஓகே, உங்களுக்கு என்ன வந்து பாத்துறோமா? ஆறு விழுந்திருக்கு சார். நீங்க தான்,
2: நீங்க தான் அதான். ஏமா, ரசம் எப்படி வைக்கணும், என்னெல்லாம் சேர்க்கணும் சொல்லுங்கம்மா.
1: நான் சொல்றேன், அதாவது ரசம் வைக்கணும் அப்படின்னா முதல்ல ரசம் வைக்கணும்.
0: இதுதான் கேள்வியான முதல்ல கேட்டுக்கோங்க. எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அடுப்பு பத்த வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. கேள்வி தானா சார்?
2: கேள்வி தான்.
0: ஆ சரி, ஓகே, டைமர் ரன் பண்ணிட்டேன், சொல்லுங்க.
1: ரசம் வந்து வைக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து உளுத்தம்பருப்பு போட்டு காஞ்ச வத்தல் போட்டு தாளிச்சுட்டு லேசாக பெருங்காயம் போட்டுக்கலாம், தூள் பெருங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் ஐயா. நல்லா தக்காளி வதங்கினாதான் அந்த எசன்ஸ் வந்து இறங்கும். அதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம அரிசி இந்த சாதம் வடித்த தண்ணி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவேன். அது கூட தண்ணியும் சேர்த்து நல்லா புளியை கரைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், பூண்டு இதை வந்து கல்லில் தட்டி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த புளித்தண்ணியும் ஊற்றினா, ஊற்றிட்டு கொதிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொத்தமல்லி தழை போடணும். போட்டு உப்பும் போட்டு இறக்குனா நல்லாயிருக்கும்.
2: கல்லை தட்டி போட வேணும் இல்லை?
1: என்ன?
2: கல்லில் தட்டி போடுவேன்னு இல்லை.
1: ம் ம்,
2: மசாலா போடுவேல, கல்லை தட்டி போடுவேல,
1: கல்லை கட்டி போடு.
0: அந்த இதெல்லாம் மிளகு சீரகம்,
1: மிளகு சீரகம் பூண்டு தட்டி போடுவேன். மீன்ஸ்
0: அதான் மிளகு சீரகம் போடுவீங்களா இல்ல அதை போடுவீங்களா?
1: மிளகு சீரகம்
2: கல்லுல தட்டி போடுவேன்னு சொன்னேன்ல.
1: ஆமா,
2: தட்டி கல்ல போடுவீங்களா, அதுல உள்ள மசாலாவை போடுவீங்களா?
1: மசாலாவை போடுவோம் ஐயா. எப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க?
2: என்ன செல்ஃப் ஒண்ணே ஒன்னு மறந்துட்டீங்க.
1: என்னது? உப்பு. உப்பு
2: இல்ல, ஒண்ணே ஒண்ணு லேசா தான் போடுவாங்க. அரை ஸ்பூன் போடுவாங்க,
0: அரை ஸ்பூன் சீனி டேஸ்ட்க்கு போடுவாங்க. அதுல
1: வெல்லமா?
2: எல்லாம் சொல்லிட்டே கரெக்ட். 199 மார்க் வாங்கிட்டியா?
1: சரி,
0: ஒவ்வொரு
1: சிலர் போடுவாங்க, போட மாட்டாங்க, அது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. அவங்க பார்வை

0: அதாவது குமுதாக்கா வந்து அவங்க வீட்டில் வைக்கிற ரசத்தை சொல்லிட்டாங்க, நீங்க வந்து
1: ஆமா
0: உங்க வீட்டில் இருக்கிற ரசத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, கரெக்டா?
1: சரி, மஞ்சப்பொடி போடுறது நல்லதுதான், அது ஒரு கிருமி நாசினியும் கூட.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றி.
1: ரசம்
0: நன்றி உங்களுக்கு தான்.
1: எனக்கு
0: வரல நல்ல
2: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம். கந்தையம்மா விட்டீங்க, குமுதாம்மா விட்டீங்க,
0: நல்லா இருக்கும். என்ன ஸ்நேகிதியில அலக்கணும், புதிய தும்பி வந்துட்டீங்க?
3: புதிய தும்பி வந்தாச்சு.
0: அப்படியா, சரி, ஓகே. ஆறுமுப்பட்டி சாந்தி அம்மா.
3: ஆமா,
0: ஓகே. எழுதிட்டீங்களா? ஓகே, என்ன விழுந்து பாத்துருவோம் இன்னைக்கு. உங்களுக்கு மூன்று விழுந்திருக்கு.
3: ஐயோ, நீங்க தான் கேள்வி கேட்கணும்.
0: என்ன, நாங்க நீங்க கேட்கலாம்னு வந்தீங்களா?
3: ஆமா,
0: சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு ஈஸியா உனக்கு சொல்லிட்டா நானு.
3: ஈஸியா சொல்லுங்கண்ணா.
0: ஒரு பாட்டு பாடுங்க எங்களுக்கு.
3: அடுத்து நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது.
1: அம்மா சூப்பரா பாடுனீங்க, ஆனா நீங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணல. நாங்க ஒரு பாட்டு தானே பாடுறீங்க, மூணு பாட்டுலயும் மூணு லைன் பாடிட்டீங்க.
0: ஆர்வத்துல பாடிட்டாங்க. சரிங்க, உங்களுக்கு தான் உங்களுக்கே மார்க் கொடுத்தோம். ஆர்வத்துல மூணு பாட்டு பாடிட்டாங்க. ரொம்ப நன்றி ஆறுமுப்பட்டி சாந்திமா, நன்றி.
3: ஒரு பாட்டுல மூணு பாட்டு மாதிரி கேட்டு.
0: அப்படியா? அப்ப மூணு பாட்டுன்னு சொல்லியிருந்தா ஆறு பாட்டுன்னு கேட்டுருக்குமா?
1: எப்படியா சமாளிக்கிறாங்க?
0: சரிமா, சரி, ரொம்ப நன்றி. நீங்க நல்லா பாடுனீங்க, சரியா? நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, ஒரு பாடல் கிட்ட வந்துடலாமா? நேற்று நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து இறக்குமான இசையில் நிதிஸ்ரீ மகாதேவனின் குரலில் பாடல்.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க பொதுகை தும்பை நிகழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நாங்களும் நல்லா இருக்கோம் சார். ஓகே, உங்களுக்கு என்ன வந்து பாத்துருமா?
2: சொல்லுங்க.
0: ஓகே, இரண்டு விழுந்திருக்கு சார். நீங்க தான்
2: இரண்டு விழுந்திருக்கு. சரி, ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் தான் மேடம்,
0: கொஞ்சம் ஈஸியா கேளுங்க சரியா?
2: இந்த தென்றல்ல தொடங்குற பாட்டு ஒரு 10 பாட்டு சொல்லலாமா?
0: இது 10 பாட்டா?
2: இல்ல 7 பாட்டு சொல்லுங்க.
1: தென்றல் காற்றே, தென்றல் காற்றே தூது செல்ல. அடுத்து நீங்க சொல்லுங்க.
0: அடுத்து என்ன? இப்படியா? தென்றலிலே மிதந்து வரும் தேவமங்கையே. அடுத்து என்னங்க? டைம் ஓடிட்டு இருக்கு.
2: தென்றல்
0: காற்றே, தென்றல் காற்றே
1: சேதி ஒண்ணு
0: கேட்டியா? அப்புறம் வந்து டைம் முடிய போதே, ஒண்ணு வேணுமோ தெரியல. டைம் முடிஞ்சிருச்சு சார். தெரியல சார், டைம் முடிஞ்சிருச்சு.
1: நீங்க பாடுறீங்க
2: படத்துல சென்ட்ரல் வந்து தீண்டும் போது சொன்னீங்களா?
0: சொல்லியாச்சு.
2: அப்புறம் கேளடி கண்மணியில சென்ட்ரல் தான் திங்கள் தான்.
1: அது சொல்லல கேளடி கண்மணியில.
2: ஒரு ஓடை ஒரு நதியா இருந்த சென்ட்ரல் என்னை முத்தமிட்டாள்.
0: ஐயோ,
2: சென்ட்ரல் சென்ட்ரலிலேயே மிதந்து வந்து
0: சொல்லியாச்சு.
2: அப்புறம் சென்ட்ரல் வந்து தெரியல, சென்ட்ரல் வந்து தெரியல, அது நீ தானே வரும். அப்புறம் பிரெஞ்சு சென்ட்ரல் வந்து
0: இப்போ வந்து

0: உங்களுக்கு மதிப்பெண், ஒரு மதிப்பெண் உங்களுக்கு தான். சரியா? நன்றி
1: சரிங்க மேடம்,
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: சார், நன்றி நன்றி. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், யார்
0: வணக்கம், யார்
1: பேசுறீங்க?
0: பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: முகவூர் ஜோதி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கமா,
1: மிகவும்
0: நல்லா இருக்கோம்.
1: நலமாக இருக்கிறோம்.
0: உங்களுக்கு என்ன வந்து பாத்துருவோமா? ஓகே, யார் விழுந்திருக்குங்க? நீங்க தான்.
1: ஒரு விடுகதை சொல்றேன், ஈஸியா சொல்லிடுங்க.
0: சரி சொல்லுங்க.
1: ஒரு குகை, குகைக்குள்ள ஒரு திருடன் திருடன் சுத்தி போலீஸ்.
0: திருடன் திருடனை சுத்தி போலீஸ்.
1: அப்படியா?
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்.
0: ஒரு குகை, திருடன் திருடனை சுத்தி போலீஸ். தேங்காயா? தேங்காய் எப்படி வரும்? நம்ம வாயின்னு நினைக்கிறேன். நாக்கு திருடன், போலீஸ் பல்லு. கரெக்டா? வெரி குட். அம்மா, இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு மார்க் எடுத்தது இப்பதான் திருப்தியா இருக்கு. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி ஜோதி, நன்றி. ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடும் குமுதாக்கா. நேர்லேயே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்நியன் திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில், சங்கர் மகாதேவனின் குரலில் பாடல்.

0: நேரம் 4:33 கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தொம்பி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார்?
1: நான் தூத்துக்குடி மாவட்டம் இரண்டுபட்டியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன் மேடம்.
0: மாரியம்மாள், எப்படி இருக்கீங்க மாரியம்மாள்?
1: நல்லா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா சூப்பரா இருக்கோம்.
2: இளந்தைப்பட்டியா?
0: ஆமா, இளந்தைப்பட்டி.
1: இளந்தைப்பட்டி.
0: ஓகே மாரியம்மாள், என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா 5 விழுந்திருக்கு மாரியம்மாள்.
1: 3 மேடம்.
2: 5.
0: சரி, 3-5 நாங்க தான் கேட்கணும் அப்படியும்.
2: ஆமா, ஒரு கேள்விக்கு நான் ரெடியா வச்சிருக்கேன், கேட்டலாமா?
0: ஓகே கேளுங்க.
2: ரொம்ப சிம்பிளா கேட்போம். என்னை உடைத்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் யார்?
1: என்னை உடைத்தால் நான் காப்பாற்றுவேன்.
2: ஆமா.
1: தேங்காய்?
2: தேங்காய் இல்ல.
0: தேங்காய் இல்ல. தேங்காய்னு சொல்லலாம்.
1: குழு குடுங்க.
2: அதுல புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் இப்ப டெய்லி ஒன்னு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. வேக வச்சாவது எடுக்கணும் அப்படின்னு.
1: வேக வச்சா? செவ்வாழை பழம்.
0: ஏங்க, செவ்வாழை பழத்தை வேக வச்சு என்னங்க செய்வீங்க? எனக்கு தெரியலங்க.
1: தெரியல மேடம்.
0: மரியம்மா
2: தெரியலையா? சரி சொல்லிடலாமா? முட்டை
0: சொல்லிருங்க. முட்டையா?
2: எக். எக்
1: மேடம்.
2: முட்டை. முட்டை.
0: வந்தாச்சு பேசலாம். பாத்திரத்துல அப்புறம்
3: அனைவருக்கும்
0: வணக்கம். சொல்றது யாரு? பேசலுங்க. எங்க இருக்கீங்க சார்? இங்கதான் இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது வெளிநாட்டுல இருப்பீங்களே?
3: என்ன
0: ஒன்று விழுந்திருக்கு?
3: ஒன்றா? நன்றி, நீங்க தான் கேக்கணும்.
0: உங்களுக்கு எப்படி ஈஸியா கேட்டுருவோமா?
3: கேளுங்க.
0: ஓகே,
3: ஒரு நாள் கேளுங்க. முயற்சி பண்ணுவேன்.
0: முயற்சி பண்றீங்க, சரி ஓகே.

0: கடற்கரையில் வந்து வீடு கட்டினா என்ன ஆகுங்க? டைமர் ஆன் பண்ணியாச்சு சொல்லுங்க. கடற்கரையில் வீடு கட்டியிருக்காங்க, என்ன ஆகும்? கடற்கரையில் வீடு கட்டினா என்ன ஆகும்?
1: கடற்கரையிலையா? கடற்கரையில வீடு கட்டினா சுனாமி வந்து அமுகிட்டு போயிடும்.
0: சரி, வேற
1: போயிடும்.
0: வேற
1: நிக்காது.
0: சரி,
1: மணல் அழிச்சு போயிடும். கடல்ல கரை.
0: இது வந்து ஒரு ஜோக் மாதிரி இருக்கும். நான் பதில் சொன்னா அது ஜோக் மாதிரி தான் இருக்கும். அப்படி யோசிங்க, ஃபன்னா யோசிங்க. ஆமா, சீரியஸா போக வேண்டாம். சுனாமி அது
1: இது மீன் வளத்த பார்க்கலாம். அடுத்தால அலைகள் பார்க்கலாம்.
0: சரி, அப்புறம் சுண்டல் விப்பாங்க, அதை பார்க்கலாம். சுண்டல் விப்பாங்க, அதை பார்க்கலாம். டைம் முடிஞ்சிருச்சுங்க. செலவாகுங்க. கடற்கரையில வீடு கட்டினா செலவாகும்.
1: பாட்டுன்னு நினைக்கிறேன்
0: Welcome hero. Happy marriage, அதானே?
1: ஆமாம்.
0: இன்று போல் என்றும் வாழ்க.
1: அப்பாடா,
0: ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி
1: நன்றி நன்றி.
0: ஓகே குந்தாக்கா, ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா?
2: நிச்சயமா.
0: நேர்லேயே வரலாறு திரைப்படத்துல சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நரேஷ் மற்றும் மகதியின் குரல்களில் பாடல்.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க பொதிகை தும்பை நிகழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க? ஓட்டியப்பன் சார் பேசுறீங்க. ஓகே, உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா? தாயம் உருட்டி விடலாமா? உங்களுக்கு அஞ்சு விழுந்திருக்கு சார். அஞ்சு விழுந்திருக்கு. நாங்க தான் கேட்கணும். கேட்கலாமா? நான் கேட்கட்டுமா?
1: கேளுங்க.
0: ஓகே, இப்ப நம்பர்ஸ் இருக்கு இல்ல? நான் ஈஸியா தான் கேக்குவேன். நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 1, 2, 3 அதுல அப்படி தொடங்கக்கூடிய பாடல்கள், அதாவது 1 தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு, 2 தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு, 3 தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு.
1: என்ன சந்தியா மேடம்? ஆமா, என்ன சந்தியா மேடம், ரொம்ப கஷ்டமான

0: கேள்வியை
1: இல்லை
0: கேட்டுட்டீங்க.
1: தெரியும் இந்த பாட்டுலாம் ஈஸியான பாட்டு. பாட்டெல்லாம் நான் அப்புறம் சொன்னக்கப்புறம் இந்த பாட்டு தானே அப்படின்னு கேட்பீங்க. டைம் ரன் பண்ணவா? ஒத்தருபா. சரி ஒன்று, சரி ஓகே ஓகே இருக்கட்டும். ம்,
2: அடுத்து
1: ரெண்டு ரெண்டு
2: இரண்டு மனம் வேண்டும்.
1: ஓகே சூப்பர்.
2: இறைவனிடம் கேட்டேன்.
1: ஓகே சூப்பர்.
2: மனதில் ஒன்று. அடுத்து மூன்று. மூன்றுக்கு வந்து
1: யோசிங்க யோசிங்க, டைம் முடிய போகுது.
2: என்ன வர மாட்டீங்க? மூன்றுக்கு வந்து
1: இருக்கு, பாடல் இருக்கு. ஓகே டைம் முடிய போது, முடிந்து தெரியல. ஓகே நம்ம சேனாதிபதி ஒரு பாட்டு உண்டு, மூணு மூலம் மல்லிகைப்பூ அப்படின்ட்டு
0: அப்படின்னா.
1: ஆமா ஓகே ஓகே சார், நல்ல முயற்சி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
0: அப்போ அவருக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கலாமா?
1: அவங்க தான் ஆன்சர் சொல்லலையே, இப்போ மார்க் நமக்கு தரேன். வணக்கம்.

0: எப்போது
1: முன்னுக்கு
0: முடிந்து
1: போல
0: விட்டது
1: சிக்ஸ் சரியா வர மாட்டேங்குது.
0: தெரியல.
1: கைண்டு
0: ஓகே, நம்ம
1: போச்சா
0: சேனாதிபதி ஒரு பாட்டு உண்டு, மூணு மூலம் மல்லிகைப்பூ அப்படின்ட்டு.
2: அப்படின்னா?
0: ஆமாம், ஓகே ஓகே சார், நல்ல முயற்சி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி.
2: அப்போ அவருக்கு ஒரு மார்க்
1: நன்றிமா,
2: கொடுத்துடலாமா?
1: நன்றி. ஓகே, தேங்க்யூ.
0: அவங்க தான் ஆன்சர் சொல்லலையே. இப்போ மார்க் நமக்கு தரேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் சுக்கேபரம் பேசுறேன்.
0: என்ன பேர் சார்?
3: ராசாத்தி.
0: ராசாத்தி, எங்க இருந்து பேசுறீங்க ராசாத்தி? சுப்பையாபுரம் ராசாத்தி. ஓகே, உங்களுக்கு என்ன வந்து
3: பாத்தீங்க?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நல்லா.
0: ஓகே, நீங்க பேசுறது ஏன் விட்டு விட்டு கேக்குது?
3: காத்து ஓம்,
0: காத்து
2: காத்து ரொம்ப
0: அடிக்குது. ஓகே, ஒன்று விழுந்திருக்குங்க, நாங்க தான் கேட்கணும்.
3: கேளுங்க
0: அக்கா, கேக்குறீங்களா?
2: பேனாவை வச்சு ஒரு அஞ்சு சென்டென்ஸ் சொல்லுங்களா, அஞ்சு வார்த்தை சொல்லுங்களா. பேனாவை வச்சு பேனா என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு அஞ்சு வார்த்தை.
3: பேனா,
2: பேனா, பேனா.
0: டைமர் ஆன் பண்றேன்.
2: சொல்லுங்க.
3: பேனாவை வச்சு
2: என்னெல்லாம் செய்யலாம்? இப்ப பேனாவை வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சுடன் சொல்லுங்க. அஞ்சு சென்டென்ஸா சொல்லுங்க.
0: வரி வரி, ஐந்து வரிகள்.
2: ஐந்து வரிகள்.
0: என்ன
3: சொன்னீங்க?
0: ஒரு நாள்லன்னு சொல்லிருங்க அவங்க.
2: பேனா வச்சு எழுதலாம், வரையலாம். பேனா மூடி வந்து
0: சரிம்மா, சரிம்மா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது. நன்றி, நன்றி, நன்றி. நேர்லே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. அருந்ததி திரைப்படத்திலிருந்து திப்பு மற்றும் சைந்தவியின் குரல்களில் பாடல்.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க பொதுகை தும்பி நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க? யார் பேசுகிறீங்க சார்?
2: ஆடானூர் ராமர் பேசுகிறேன் மேடம்.
0: ஆவடியானூர் ராமர், எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கும் மேடம். நல்லா
0: நாங்கள் நல்லா இருக்கோம் சார். ஓகே, உங்களுக்கு குளிக்கிடலாமா? குளிக்கிடலாமா? ஊட்டிடலாமா? ஓகே, மூன்று விழுந்திருக்கு.
2: பூ தான் வரணும்.
0: சொல்லுங்க.
1: பூவே பூச்சூடவா, பூவ பூவ
0: பூவ பூவ பூவ பூவே. அடுத்து அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது சொல்லுங்க. சரி ஓகே, அவங்களே போயிட்டாங்க. என்னங்க கடைசி நேரம் கஷ்டமான க்வெஸ்சன் கேட்டீங்களே. சரி ஓகே,
1: அதனால ரொம்ப ஆர்வமா வந்து பங்கு பெற்றாங்க.
0: நேயர்கள் எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க? நம்ம எத்தனை மார்க்கு கொஞ்சம் சொல்லிருங்க, டைம் ஆயிடுச்சு.
1: நேயர்கள் வந்து 4 மார்க் வாங்கியிருக்காங்க. சந்தியா மேடம் 3 மார்க், குமுதா வந்து 3 மார்க் வாங்கியிருக்காங்க.
0: இப்போ இந்த லாஸ்ட்டுக்குள்ளது உங்களுக்கு தானே வரும் மார்க் சொல்லி, 4 மார்க் நீங்க. ஓகே, ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோமா எல்லாருக்கும்?
1: நிச்சயமா.
0: நேர்களே, நம்முடைய பொதிகை திரும்பி நிகழ்ச்சியில் நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் ஆஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
1: குமுதா சித்திரபுத்திரன்.
0: என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்க.
1: சந்தோஷமா தான் குமுதா சித்திரபுத்திரன்.
0: ஓகேங்க. நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்

0: நேர்களை தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார்.

0: சென்னை சாண்டோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: என்ன டிம்ல இருக்கு?

மாலை வணக்கம் நேர்களை, நம்ம சரியா 5:03 நிமிடம் கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும் நிகழ்ச்சி. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். இன்னைக்கு எந்த வருஷத்தினுடைய திரைப்படங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007. அதில் முதல் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி வீரன்க. நடிகர் கார்த்தி அவர்கள் வந்து ஹீரோவாக அறிமுகமான திரைப்படம் இந்த திரைப்படம் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மணிரத்னம், இயக்குனர் மணிரத்னம் அவர்கிட்ட வந்து உதவி இயக்குனராக வேலை செஞ்சுருக்காங்க. இயக்குனர் அமீர் அவருடைய கனவு படைப்பு தான் இந்த பருத்தி வீரன். கிராமத்து வாழ்க்கையை மிக இயல்பாக காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல கிராமங்களில் உண்மையாகவே படப்பிடிப்பை நடத்தியிருக்காரு. மதுரை வட்டார மொழி தான் இந்த படத்தில் இருக்கும். படத்தில் நடித்த வந்து பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சொந்த குரல்லையே டப்பிங் செஞ்சுருக்காங்க. இதனால படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு இயல்பான உணர்வு கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். 60-க்கும் மேற்பட்ட புதுமுகங்கள் வந்து இந்த பருத்தி வீரன் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் நடிக்காமல் அந்த பகுதியை சேர்ந்த பல புதிய முகங்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி பிரியாமணிக்கு பார்த்தீங்கன்னா தேசிய விருதும் கிடைச்சிருக்கு. இவர் நடித்த முத்தலகு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா பெரும் வரவேற்பை பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் வந்து பிரியாமணிக்கு இந்த திரைப்படம் வாங்கி கொடுத்தது. இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. கிராமிய படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பாடல்கள்லாம் அந்த படத்தில் வந்து ரொம்பவே அருமையாக அமைச்சு கொடுத்துருப்பாரு. 300 நாட்களுக்கும் மேலாக ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் தான் இந்த பருத்தி வீரன். சர்வதேச அங்கீகாரமும் இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சதுங்க. இன்னைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடியதா இந்த பருத்தி வீரனுடைய திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் இருக்குதுங்க. தமிழ் சினிமாவை மிகவும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாகவும் மனதை உழுக்கக்கூடியதும் கிளைமேக்ஸில் வந்து இந்த பருத்தி வீரன் கிளைமேக்ஸ் ஒன்றா இருக்குது.

நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 2007 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நான் அவன் இல்லை அப்படிங்கிற திரைப்படம் தான். ஜீவன் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன். இந்த படத்தில் ஒரே நேரத்தில் பலவிதமான அடையாளங்களில் தோன்றி வித்தியாசமான உடல் மொழி அப்புறம் பேச்சு முறையில் நடிச்சிருப்பாரு. இந்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்படத்தினுடைய முக்கியமான வெற்றி படமாக அமைஞ்சது. படத்தில் ஸ்னேகா, நமிதா, மாலவிகா, ஜோதிர்மயி, கீர்த்தி சவுலான்னு 5 நடிகைகள் நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தருடைய கதையும் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃப்ளாஷ்பேக் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தினுடைய இசை அமைப்பாளர் வந்து விஜய் ஆண்டனி அவர்கள். 2007 ஏப்ரல் 20 அன்னைக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு வேகமான திரைக்கதை, ஜீவனுடைய நடிப்பும் பார்த்தீங்கன்னா படத்துக்கு பக்கபலமாக இருந்தது. பெண்களை வந்து வெவ்வேறு அடையாளங்களில் ஏமாற்றக்கூடிய நாயகனை வந்து மையமாக கொண்ட திரைப்படம் தான் இந்த நான் அவன் இல்லை.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சியில. இந்த இன்னைக்கு 2007 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தீபாவளி திரைப்படம், நடிகர் ரவி மோகன் மற்றும் பாவனா நடித்த திரைப்படம். இந்த திரைப்படம் இயக்குனர் என் லிங்குசாமி தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காதல் ஆக்ஷன் மட்டுமில்லாமல் நினைவெழுப்பு தொடர்பான உணர்ச்சி பூர்வமான ஒரு கதைக்களமாகவும் இருந்திருக்கு இந்த தீபாவளி திரைப்படம். February 9 தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தினுடைய இசை பார்த்தீங்கன்னா அந்த 2007 அந்த ஆண்டினுடைய சிறந்த இசை ஆல்பங்களில் இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக இருந்திருக்கு இந்த தீபாவளி திரைப்படத்தில்.

நீங்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியாக 2007 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னை 28 அப்படிங்கிற திரைப்படம் வந்துச்சு இல்லையா. இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு. அவருடைய முதல் திரைப்படம் தான் இந்த திரைப்படம். முதல் படத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், நட்பு, நகைச்சுவை, காதல்னு எல்லாத்தையுமே இயல்பாக கலந்து ரசிகருடைய கவனத்தை ஈர்த்திருப்பார் வெங்கட் பிரபு. இந்த படத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா சென்னை 628 இருக்கும் இல்லையா. இந்த பின்கோடு பார்த்தீங்கன்னா சென்னை மந்தவெளி பகுதியுடைய பின்கோடாங்க. கதை வந்து அந்த பகுதியை மையமாக கொண்டு வச்சு அமைக்க விஜய் வசந்த் பல இளம் நடிகர்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைஞ்சதுதான் சொல்லணும். படத்தின் பாடல்களுக்கு பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவும் பின்னணி இசைக்கு வந்து பிரேம்ஜி அமரனும் வந்து இசை அமைச்சிருப்பாங்க. ஒரு கிரிக்கெட்டையும் நண்பர்களுடைய அன்றாட வாழ்க்கையும் ரொம்ப இயல்பா காட்டியதால இந்த படம் வந்து இளைஞர்கள் கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தா சொல்லணும். புதிய நடிகர்களை வச்சு வெற்றி படம் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது நிரூபித்த திரைப்படம் தான் இந்த சென்னை 28.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நேர்களை கேட்டு இருக்கீங்க இந்த ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 2007 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் சங்கர் கூட்டணியில் முதல் முறையாக இணைந்து அவங்க ரெண்டு பேரும் இணைந்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி. இந்த கூட்டணி வந்து ரசிகர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினா சொல்லணும். அப்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்திய தமிழ் சினிமாவில் வந்து அதிக செலவில் உருவான படங்களில் ஒன்று தான் இந்த சிவாஜி. இதோட இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆர் ரஹ்மான். அவர் இசையமைத்த அத்தனை பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்னு தான் சொல்லணுங்க. அப்புறம் இந்த திரைப்படத்தில் வந்து நகைச்சுவை நடிகராக வந்து இவர் விவேக் நடிச்சிருப்பார் இல்லையா. அவருடைய நகைச்சுவை காட்சிகளாக இருந்தாலும் சரி, சமூக விழிப்புணர்வு வசனங்களுமா இருந்தாலும் சரி, இது வந்து படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணங்களில் இதுவும் ஒன்றா இருந்தது.

நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 2007 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பசாமி குத்தகைத்தாரர். நடிகர் கரண் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருந்தார். இவருடைய வெற்றி படங்களில் வந்து இதுவும் ஒன்றா இருக்குதுங்க. கொக்கி அப்படிங்கிற திரைப்படத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் நடிக்க ஆரம்பித்தார். இந்த படம் பார்த்திங்கன்னா அவருடைய மார்க்கெட்டை மேலுமே உயர்த்தியது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். படத்தில் பார்த்திங்கன்னா மீனாட்சி அப்படிங்கிறவங்க தான் கதாநாயகியாக அறிமுகமாகறாங்க இந்த திரைப்படத்தில். மருத்துவக் கல்லூரி மாணவி ராசாத்தி கதாபாத்திரத்தில் வந்து அவருடைய நடிப்பு, இயல்பான நடிப்பு வந்து ரொம்ப பாராட்ட பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். வடிவேல் அவருடைய நகைச்சுவை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய முக்கிய பலமாக அமைஞ்சது. அவருடைய காமெடி வந்து ரசிகர்கள்ட்ட வந்து நல்ல வரவேற்பை பெற்றதுங்க. கதாநாயகனாக இருந்த கருப்பசாமி கேரக்டரில் நடித்த கரண் பார்த்தீங்கன்னா மதுரை பேருந்து நிலையத்தில் வந்து சைக்கிள் ஸ்டாண்டு குத்தகைதாரராக இருப்பார். அப்புறம் கோவில் திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது, இந்த மாதிரியான விஷயம் வந்து கதைக்கு வந்து ஒரு தனித்துவம் சேர்த்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காதல் மட்டும் இல்லாமல் கல்வியின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தக்கூடிய வகையில் திரைக்கதை வந்து அமைஞ்சிருக்கு.

நேர்களை படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு 2007 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா உன்னாலே உன்னாலே திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். வினய் வந்து கதாநாயகனாக அறிமுகமான படம் தான் இந்த திரைப்படம். படத்தின் வெற்றி பார்த்தீங்கன்னா அவருக்கு தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு அறிமுகத்தை பெற்று தந்தது இந்த உன்னாலே உன்னாலே. கதாநாயகிகளாக பார்த்தீங்கன்னா சதா அப்புறம் தனிஷா முகர்ஜி நடிச்சிருந்தாங்க. இந்த தனிஷா முகர்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை கஜோல் அவங்களுடைய சிஸ்டர். இந்த படத்தின் மூலமாக தமிழில் வந்து அறிமுகமானாங்க. இந்த படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா சதா வினய் தனிஷா முகர்ஜி உங்களுடைய முக்கோண காதல் கதை தான் இந்த படத்தினுடைய கதையே. அந்த காலத்தில் அதாவது 2007 அந்த டைமில் உள்ள இளைஞர்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரும் வரவேற்பு பெற்ற திரைப்படமாக தான் இருக்குது இந்த உன்னாலே உன்னாலே. படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் வந்து வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவிலையும் சிட்னியிலையும் படமாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ். காதல், நட்பு, நகைச்சுவை, இனிமையான இசைன்னு எல்லாவற்றினுடைய கலவையாக இருக்கக்கூடியதான் உன்னாலே உன்னாலே.

நீங்களே கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் 2007 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கிரி. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 2006 வெளியான தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரீமிக் தான் இந்த போக்கிரி. இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து பிரபுதேவா அவர்கள், அப்புறம் வந்து விஜய் அவர்களும் அசின் அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. படத்திற்கு இசை யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி சர்மா. இந்த திரைப்படத்தில் வசந்தமுல்லை அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அது வந்து இந்த பாடல் வந்து 1958 வெளியான சாரங்கதாரா திரைப்படத்தினுடைய ஒரு புகழ்பெற்ற பாடலை நவீன முறையில் ரீமிக்ஸ் செஞ்சு இந்த படத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் படமாக்கப்பட்டிருக்கு. சில பாடல் காட்சிகள் வந்து ஆஸ்திரேலியாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து வடிவேல் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவங்க நடித்த அந்த பாடி சோடா அப்படிங்கிற கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா அவருடைய நகைச்சுவை காட்சிகளாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி ரசிகர்கள்ட்ட பெரும் வரவேற்பு பெற்றுக் கொடுத்தது இந்த திரைப்படத்துக்கு. 2007 பொங்கல் ரிலீஸாக வெளியாகி 200 நாட்களுக்கும் மேலே பல திரையரங்களில் ஓடி மிகப்பெரிய வணிக வெற்றியை பெற்றது போக்கிரி.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கலைய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: நேர்களை நிறைவு பெறுகிறது படமும் பாடலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்திருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். மீண்டும் மற்றொரு நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நேர்களை நன்றி.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு மாலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் மாலை 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்று மாலை 6:10 6:40 பக்தி மாலை, 6:30 இங்கிலாந்து லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதல் அரையிறுதி போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு மகிழலாம். 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா, 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம், இன்று 7:32 ஆசை ஏஞ்சல், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல், 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் சிலப்பதிகாரத்தில் சொல்லாடல், இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம்பெற காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் எஸ் ராமஜோதி அவர்கள். காலை 6:15 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல்

0: வழங்குபவர் முனைவர் ஜே சிவா வான்மதி அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வணக்கம் பரணி. 25க்கு தொடர்ந்து வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை வழங்குகிறார் சேலை சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35க்கு ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் கே கே தாமஸ் அவர்கள். காலை 8:02க்கு வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி வழங்குகிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30க்கு வேதமும் நாதமும் உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். நாளை காலை 8:50க்கு சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55க்கு திரையிசை, 9:02க்கு ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு இன்றைய சோசியல் மீடியாக்கள் இளைஞர்களின் திறமையை காட்டும் மேடையா அல்லது நேரத்தை வீணடிக்கும் மாயையா. 10:02க்கு மனம் விரும்புதே நேர்விருப்ப பாடல். 11:02க்கு மணி திருநாடு, இதில் மேற்கு வங்காளம் மாநிலத்தின் ஹால்டியா பற்றிய தகவல். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10க்கும் 12:50க்கும் சிநேகிதியே, இதில் உங்கள் மாமியாரிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் எது? 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் குழந்தைகளுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் பற்றிய தகவல். 1:10க்கு நலம்தானாவில் ஆரோக்கியம் தரும் சுக்கான் கீரை பற்றிய தகவல். 1:55க்கு தொடர்ந்து நலம்தானாவில் கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15க்கு திரையருவி, 3:02க்கு குக்கு நேர்விருப்ப பாடல், 3:30க்கு NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 4:02க்கு பொதிகை தும்பி, 5:02க்கு ஆலோசனை நேரம், இதில் உடல் உழைப்பும் மனித ஆரோக்கியமும் வழங்குகிறார் டாக்டர் வினோத் ராஜ்குமார் அவர்கள். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10க்கும் 6:40க்கும் பக்தி மாலை, 7:00 திரையிசை. நாளை 7:10க்கு கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவரும் ஹரிகரன். 7:25க்கு நம்மை சுற்றி, 7:32க்கு உழவர் உலகம். நாளை 8:05க்கு குக்கு நேர்விருப்ப பாடல். நேர்கள் கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இனி தொடர்வது 6:05க்கான ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. India has signed 28 migration and mobility partnership agreements with over 26 countries. Speaking at the Human Resource Mobility Forum in New Delhi, External Affairs Minister Dr. S. Jaishankar today said the collective responsibility of nations is to combat illegal migration, exploitative practices, fraudulent intermediaries and human trafficking. He said India's commitment to safe and legal mobility is reflected in the e-migrate platform.
2: One key pillar which has brought about a transformation in the governance of migration has been the use of digital systems and tools. India's commitment to safe and legal mobility is reflected in the e-migrate platform. And since its inception, more than 5 million immigration clearances have been issued. This digital ecosystem has become a global example of leveraging technology to protect migrant workers while facilitating mobility.
1: President Draupadi Murmu has called upon students to use education as a means to build an equitable and inclusive society. She said educated youth should not work only for their own progress, but also strive to uplift the weaker sections and contribute to nation building. The president said this while addressing the first convocation of the Central Tribal University of Andhra Pradesh in Visakhapatnam. The president said every educated youth should help bring forward those left behind and contribute towards achieving the goal of a developed India by 2047. Union Education Minister Dharmendra Pradhan urged the students to become job creators rather than job seekers. The Special Intensive Revision SIR of Electoral Rolls has begun in Delhi, Karnataka, Meghalaya, Maharashtra and Jharkhand today. As part of the exercise, in Delhi, over 13,000 booth-level officers will visit every household till the 29th of next month to distribute pre-printed enumeration forms in duplicate to all existing

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு மீண்டும் ஒரு மாலை வணக்கம். நேரமாலை 6:11. பொன்னான இந்த மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நேரம் மாலை 6:15. நீங்கள் கடவுளிடம் அன்பு செலுத்துவது உண்மை என்றால் எல்லா உயிர்களையும் ஆழமாக நேசிக்கிறீர்கள் என்றே பொருள்.

பக்தி மயமாய் கீதங்களை வீசிக் கொண்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.6. வாழ்வில் குறுக்கிடும் மேடு பள்ளங்களை கண்டு கலங்காமல் அது கற்பிக்கும் பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேற பழகுங்கள்.

தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும் சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக் கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார்.

0: பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு J.P. நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறைகளின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஊட்டச்சத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் களைய வேண்டும் என்றும், இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜல்ஜீவன் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீருக்காக வனப்பகுதிக்கு செல்லும் நிலை மாறி வீடுகளுக்கே குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: எனது பெயர் ராமலிங்கம், மீகேரி கிராமத்திலிருந்து பேசுறேங்க. எங்கள் ஊர்ல முன்னாடி எல்லாம் குடிநீர் கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமா

0: இருந்தது. 200 வீடுகள் கொண்ட ஊர்ல 20 பைப்புக்கும் பக்கத்துல தான் இருந்தது. இப்பொழுது மத்திய அரசின் மூலமாக ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு பைப் போட்டிருக்காங்க. குடிநீருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம தண்ணீர் போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி சுத்தி வட்டாரத்துல இருக்கிற எல்லா இதுக்கு கொடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மத்திய அரசினுடைய ஜல்ஜீவன் திட்டம் வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப சிறப்பாக உள்ளது. முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறத என்னது இதா தெரிவிச்சு கொடுங்க.
1: வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 3 மற்றும் 4 கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மத்திய சுங்க இலாக்கா முதன்மை ஆணையர் திரு தேவேந்திர வி நாக் வெங்கர் தலைமையில் போதை இல்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நெல்லை ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த யார்டு மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவி நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40. எமது பண்பலையின் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்கிறது பக்தி மாலை. நம்மிடையே ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் போது வீண் புலம்பல்கள் கவலைகள் அனைத்தும் பறந்தோடிவிடும்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். போலியான அன்பு என்றும் நிலைத்ததில்லை. ஆகவே உள்ளுணர்வான அன்பையே மற்றவருக்கு செலுத்தினால் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை.

பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே.

என்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஸ்திரீ, அதோ உன் மகன். வீடனே, அதோ உன் தாய்.

இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஸ்திரீ, அதோ உன் மகன். வீடனே, அதோ உன் தாய்.

நேரம் 6:50. பெற்றோரை ஆதரித்து சேவை செய்வதாலே ஊரில் உள்ள மற்றவர்கள் சேவையை எளிதாக பெறலாம். பக்திமாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பண்பலை 102.6.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது பக்தி மாலை. நேரம் 7:00. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையின் துவக்கமாக உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

கேட்ட பாடலை பாடியிருந்தார் மலேசிய வாசுதேவன் அவர்கள், உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திற்காக. நேரம் 7:05. திரையிசையின் நிறைவு பாடலாக ஒலித்த குரலோடு எஸ்பி சைலஜாவின் குரலும் இணைகிறது. சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்திற்காக.

0: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்கள் நிலையத்திற்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்பலாம். உங்களது கருத்துக்களை வரவேற்கிறோம். கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரையிசை. அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.
1: ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேகா.
2: சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நீருக்கடியில் ரோபோட்டிக்ஸ் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான பயிலரங்கம் நடைபெற்றது. இந்திய கடல் கண்காணிப்பு, ஆழ்கடல் ஆய்வு, போக்குவரத்து கண்காணிப்பு, வளம் மதிப்பீடு மற்றும் நிலையான நீல பொருளாதாரம் போன்ற பயன்பாடுகளுக்கான உள்நாட்டில் உள்ள நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த பயிலரங்கத்தில் இந்தியா முழுவதிலிருந்து சுமார் 30 மேற்பட்ட ஆராய்ச்சி கல்வியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கிலான இந்த பயிலரங்கத்தில் இந்திய நிறுவனத்தின் கடல்சார் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நீரில் பயணிக்கும் ட்ரோன்கள், டேனல்கள் மற்றும் ஆழ்கடல் பைப்புகளை கண்காணிக்கும் கருவிகள், நீருக்கடியில் பயன்படுத்தும் இலகு ரக லான்ச்சர்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. CSIR-இன் கீழ் உள்ள முதன்மையான தேசிய ஆய்வகத்தில் ஒன்றான சென்னையில் உள்ள CSIR கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் கழிவிலிருந்து செல்வம், வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மைக்கான விரிவான தீர்வுகள் என்ற தலைப்பில் CSIR திட்ட பணிமுறையின் ஒரு பகுதியாக கட்டுமான துறையில் வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் CSIR SERC இணைந்து நடத்திய கருத்தரங்கத்தின் முக்கிய அம்சமாக உள்கட்டமைப்பிற்கான 100% மறுசுழற்சி செய்யப்பட்ட மணல் மற்றும் 50% மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்களுடன் கசடு சிமெண்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு கான்கிரீட், வெளிப்புற சுவர்களுக்கு சுடப்படாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட செங்கற்களும், உட்புற பகுதிகள் சுவர்களுக்கான CSIR SERC-ஆல் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட உள்ளீடுகளின் தொகுதிகள் மற்றும் உள்ளடக்கப்பட்ட கார்பனை குறைப்பதற்காகவும் தளம் வலுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட சுமார் 1 மறுசுழற்சி செய்யப்பட்ட எஃகு உள்ளிட்ட வழக்கமாக கட்டுமானத்துடன் ஒப்பிடும் பொழுது கட்டுமானத்தில் உள்ளடக்க கார்பனின் 32% குறைப்பு அடையப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சுவிதா நிவாஸ் பயணிகள் வசதி தினம் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை விமான நிலைய நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக் இன் மற்றும் பாதுகாப்பு

0: காப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமை கையாளுதல் மற்றும் சிறந்த அணுகல் வசதியுடன் இந்த மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தையும் பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்யும் விமானங்களின் நேர தவறாமை செயல்பாட்டையும் மேம்படுத்தவும் பயணிகளுக்கு மிகவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயண அனுபவத்தை உறுதி செய்யும் வகையில் பங்களிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை விமான நிலைய டிஜி யாத்ரா செயல்படுத்த மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தடையற்ற மற்றும் தொடர்பற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. மேலும் யாத்ரி காஃபி மலிவு விலையில் தரமான சிற்றுண்டிகளை வழங்கி சமூகத்தின் அனைத்து தரப்பினர்களுக்கும் விமான பயணத்தை எளியதாக அணுகக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பிரத்யேக குழந்தைகள் மண்டலங்கள் கிட்ஸ் ஜோன்ஸ் குடும்பங்களுக்கு மிகவும் வசதியாக மற்றும் மகிழ்ச்சியான விமான நிலைய அனுபவத்தை வழங்குகிறது. சென்னை விமான நிலைய மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு உதவி தேவைப்படும் பயணிகளுக்கான வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தப்பட உள்ளது. சென்னை விமான நிலையங்களில் 100% பசுமை ஆற்றலில் இயங்குகின்றன. மேலும் முக்கிய விமான நிலைய மையங்கள் கார்பன் சமநிலையை அடைகின்றன. தூய்மையான எரிசக்தி ஆதாரங்கள் மற்றும் குறைக்கப்பட்ட கார்பன் உமிழிகளுக்கான தனது உற்பத்தியின் ஒரு பகுதியாக மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவித்தல், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் இல்லாத சூழலை பராமரிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் சூரிய ஆற்றலை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல பசுமை முன்னெடுப்புகளை இந்த விமான நிலையம் செயல்படுத்தியுள்ளது. சிறப்பான சேவை, பயணிகளின் திருப்தி மற்றும் தொடர்ச்சியான மேம்பாடு ஆகியவற்றை கொண்டுள்ளது. அப்பணியினை வெளிப்படுத்தும் வகையில் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து அமைப்புகளிடமிருந்து சென்னை விமான நிலையம் அங்கீகாரங்களை பெற்றுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா. சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம், வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சட்டவிரோத குடிபெயர்தலை இருதரப்பிலும் தடுத்தல், முறைகேடாக செயல்படும் தரகர்களின் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், சட்டவிரோதமான நுழைவு ஆகியவற்றை முழுமையாக தடுப்பதற்கு இருதரப்பிலும் பொறுப்பேற்கும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டவிரோத ஊடுருவலை தடுக்கும் வகையில் நவீன கணினி வழி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிற நாடுகளுக்கு பணி செய்யவோ அல்லது வேறு நியாயமான காரணங்களுக்காகவோ செல்வோருக்கு அனுமதி வழங்க இ மைக்ரேட் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியுரிமை தொடர்பான மனுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டப்பூர்வமான இடம்பெயர்தலை உறுதி செய்வதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வதோதராவில் இன்று ஆற்றல் மிக்க குஜராத் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், குஜராத் மாநிலத்தில் ரசாயன பொருட்கள், மின்னணு மற்றும் கப்பல் கட்டுதல் துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை ஆகியவை பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மையமாக மாநிலத்தை உயர்த்துவதற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தியில் விரைந்து தன்னிறைவை எட்டுவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், கடந்த 2014 ஆண்டில் 46,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 178,000

0: கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். முதன்முறையாக தனியார் துறையுடன் இணைந்து ராணுவ விமான உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், C-295 ரக ஏர்பஸ் விமானங்களை தயாரிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். விமான உற்பத்தி துறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்குவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சாலைகளில் விபத்துகள் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். உலகத்தரத்தில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சாலை பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வாகன ஓட்டுநர்கள் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்ட திரு நிதின் கட்கரி, வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், இயற்கையோடு இணைந்த விலைமதிக்க முடியாத அறிவு, வளம், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றில் தொன்மை சிறப்புமிக்க அறிவாற்றல் நாட்டின் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். நமது பாரம்பரிய அறிவு தொன்று தொட்டு வரும் நமது தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களாக கல்வி கற்ற இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான புதுமை கண்டுபிடிப்புகளை பழங்குடியினர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் புதுதில்லியில் இன்று வெளியிட்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தொடர்பான ஆய்வறிக்கையில், நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஜனநாயக நடைமுறைகளில் கிராம சபைகளின் பங்களிப்பு மிகவும் குறைவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இந்தியாவில் சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொறுப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலர் திரு விவேக் பரத்வாஜ், கடந்த 10 ஆண்டுகளில் கிராமப்புறங்களுக்கான சாலை வசதி, குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அளித்த அறிக்கை பற்றி குறிப்பிட்ட அவர், கிராம சபைகளுக்கான அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கூறினார். வலிமையான சமூக பொருளாதார அமைப்பாக இதனை மாற்றுவதற்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். 3 நாள் பயணமாக திரிபுரா மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர், அகர்தலா மாநகராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களிடையே உரையாற்றிய போது, வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்து அப்பகுதியை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தும் முன்மாதிரி மாநிலமாக திரிபுரா திகழ்வதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி குறிப்பிட்டார். கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்களில் வாக்காளர்

0: பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. கர்நாடகாவில் உள்ள 31 மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து 59,000 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 115,000 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் தேர்தல் அலுவலர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். முதல் முறை வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. ஜூலை 29 வரை இந்த பணிகள் நடைபெறும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கே ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5 வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான படிவங்களை வாக்காளர்களுக்கு அவர்கள் விநியோகித்து வருகின்றனர். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5 வெளியிடப்படவுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரை ஒட்டி கடல் பகுதியில் படகில் சிக்கித் தவித்த 6 இந்திய மீனவர்களை பாதுகாப்பாக மீட்ட கடலோர காவல்படைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 12:30 நடைபெறுகிறது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் மொராக்கோ, பராகுவே, பிரேசில் ஆகிய அணிகள் 16 சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மொராக்கோ நெதர்லாந்தையும், பராகுவே ஜெர்மனியையும், பிரேசில் ஜப்பானையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் 7:25. நேர்கள் கேட்கவிருப்பது நம்மை சுற்றி. நம்மை சுற்றியில் முதல் தகவல் என்னென்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் 2026 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை 3 அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து முத்து அரங்கில் முற்பகல் 11 நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பதிவு செய்த ஊர் தலைவர்கள், மீனவ பிரதிநிதிகள், மீனவர்கள் அனைவருக்கும் பதிவு செய்து கொண்ட பொருள் குறித்து பேச வாய்ப்பு வழங்கப்படும். அப்பொருள் மீதான கருத்துகள் சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் அங்கேயே பெறப்பட்டு தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை தெரிவிக்க மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாராஜன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த தகவல் என்னென்னா, தூத்துக்குடி சமூக நல அலுவலகத்தில் தொகுப்பு ஊதிய ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் பணிக்கு நியமனம் செய்ய தகுதிகளை கொண்ட நபர்களை விண்ணப்பம் செய்யலாம் என்று கேட்டிருக்காங்க. என்னென்ன தகுதிகள் அப்படின்னா, கல்வி தகுதியாக இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கணினி அறிவு மற்றும் தமிழ் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்ய தெரிந்திருக்க வேண்டும். 22 முதல் 35 இருக்க வேண்டும். தட்டச்சு தொடர்பாக பணியில் 3 முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த விண்ணப்பதாரர்கள் தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் அந்த சுற்று வட்டாரத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்க விருப்பமுள்ள நபர்கள் இளங்கலை பட்ட தேர்ச்சி சான்றிதழ் நகல் 2, தமிழ் மற்றும் இளங்கலை தட்டச்சு சான்றிதழ்களின் நகல்கள் 2, இருப்பிடச் சான்று நகல் 2, ஜாதி சான்று நகல் 2, வருமான சான்று நகல் 2, தற்போதைய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2 ஆகிய தக்க ஆவணங்களுடன் வருகின்ற 10 மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், தூத்துக்குடி இந்த முகவரியில் அல்லது தொலைபேசி எண் 0461-2325-606 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு மகாராஜன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க.

நம்மை சுற்றியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி. நம்மை சுற்றியில் அடுத்த தகவல், திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9ஆம் சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி பணி வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல், அதாவது நாளை முதல் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும். மேலும் இந்த நாட்களில் தடுப்பூசி போடாமல் விடுபட்ட கால்நடைகளுக்கான மீண்டும் தடுப்பூசி பணி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. கால்நடை, இந்த கால் நோய் மற்றும் வாய் நோய் பெரும்பாலும் இரட்டை குழம்புகள் கொண்ட கலப்பின கால்நடைகளை தாக்கி கால்நடை வளர்ப்போருக்கு பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி இழப்பை ஏற்படுத்தும் நோயாகும். நோய் பரவுகின்ற விதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய் பாதித்த மாடுகளிலிருந்து மற்ற மாடுகளுக்கு நேரடியாக தொற்றும் தன்மை கொண்டது. பாதிக்கப்பட்ட மாடுகளின் தீவனம், தீவனத்தட்டுகள், தண்ணீர், வைக்கோல், கால்நடைகளின் இதர உபகரணங்கள் மற்றும் மனிதர்கள் மூலம் பரவும் இந்த நோய் விரைவாக காற்றின் மூலமும் பரவும் தன்மை கொண்டது. பாதிக்கப்பட்ட மாடுகளின் சிறுநீர், பால், உமிழ்நீர், சாணம் ஆகியவற்றால் இந்த நோய் அதிகமாக மற்ற கால்நடைகளுக்கும் பரவுகின்றது. இந்த நோயின் அறிகுறியாக காய்ச்சல், தீவனம் உட்கொள்ளாமல் மந்த நிலையில் இருக்கும், வாயிலிருந்து நுரை கலந்த உமிழ்நீர் நூல் போல ஒழுகிய வண்ணம் இருக்கும், வாயின் உட்பகுதியில் நாக்கு மற்றும் கால் குழம்புகளில் நடுப்பகுதி மடி ஆகிய இடங்களில் கொப்புளங்கள் தோன்றி பின்பு அவை உடைந்து ரணமாகிவிடும், அசை போடும்போது மாடு சப்பை போட்டுக்கொள்வது போல் சத்தம் கேட்கும், சினை மாடுகளின் கருச்சிதைவு ஏற்படலாம், பாதிக்கப்பட்ட மாடுகளில் மலட்டுத்தன்மையும் இரத்த சோகையும் ஏற்படும், பாதிக்கப்பட்ட பசுக்களில் கன்றுகளை பால் குடிக்க விடக்கூடாது, அப்படி பால் குடித்தால் கன்றுகள் உடனடியாக இறக்கக்கூடும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே கால்நடை வளர்ப்போர் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு எவ்வித விடுபாடுமின்றி தங்கள் கால்நடைகளுக்கு காது வில்லைகள் அணிவித்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:32. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசை அஞ்சல். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை அஞ்சல் அட்டை மூலமாக கேட்டு மகிழக்கூடிய இந்த நிகழ்ச்சி. முதல் பாடல் என்ன பாடல், அந்த பாடல் என்னன்னா,

நான் அடிமையில்லை திரைப்படத்திலிருந்து காதலின் தீபம் ஒன்று என்று கேட்டிருக்கிறாங்க நேயர். அதாவது காதலின் தீபம் ஒன்று இந்த பாடல் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது வந்து நான் அடிமையில்லை திரைப்படம் இல்லை, தம்பிக்கு எந்த ஊர் இந்த திரைப்படம் தான். இந்த பாடலை கேட்டிருக்கும் நேயர் மேலச்சேவலிலிருந்து பி முருகன், கார்த்தீஸ்வரி, முத்துலட்சுமி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தம்பிக்கு எந்த ஊர்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசை அஞ்சல். ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கறதை தெரிந்து கொள்ளலாம். முதல்ல நம்ம நிகழ்ச்சியில் யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். உடையாம்புலி பத்மா அருள்ராஜ், காரக்குறிச்சி புதுக்குடி கனகா சங்கர், ராமையன்பட்டி பாண்டி ஜாய், வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன் தமிழ்ச்செல்வன், ஜெயராணி மதிவதனி, தூத்துக்குடியை சேர்ந்த ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிசா, ஜெனின் எடிட், இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏப்ரல் மாதத்தில்.

ஆசை அஞ்சல் கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மஞ்சள் நீர் காயலிலிருந்து சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளையன் கரிசல் சந்திரபோஸ், சுஜன் ஆகியோர் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1000 பூக்கள் மலரட்டும்.

0: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்டு ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து வர இருக்கிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையிலிருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, ராமலிங்கம், முதிமாய், மான்ஷி, பிரணிதா, நந்தினி, மணிமாலா, மந்தாகினி. மேலும் சென்னை வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலிசை, மணிவண்ணன், ராணி, வகையூர் ராமசாமி, சங்கராபுரம் பொன் சீனிவாசமூர்த்தி, இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கட்டபொம்மன்.

நேரம் இரவு 7:55 ஆயாச்சு. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. நிறைவாக ஒலிக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நெல்லை டவுன் மேலரத வீதியிலிருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா, தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி பாபு, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, திருநெல்வேலி டவுன் கல்லணை நடராஜன், தூத்துக்குடி ஸ்பிக்நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர் செல்லப்பாண்டியன், ஜெயராணி மற்றும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நினைத்தேன் வந்தாய்.

திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும், சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக்கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு JP நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறையின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாயகம்

கேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில், இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 2:30 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:05 ஆயாச்சுங்க. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இது நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி. உங்களுக்கு விருப்பமான பாடலை குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதற்கான வாட்ஸ்அப் என்ன நோட் பண்ணிக்கங்க, 9443360794. இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களது பாடலை, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை குரல் பதிவு மூலமாக கேட்டு அனுப்புங்க. நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ உங்கள் ஊர் பேர் உங்கள் பேரை சொல்லிக்கோங்க. அது கூடவே எனக்கு இந்த திரைப்படம் உங்களுக்கு விருப்பமான திரைப்படத்தோட பெயர் பாடல் இதை சொல்லி ஒரு குரல் பதிவு அனுப்புங்க. உங்கள் குரலில் பாடலை வெளியில் கேட்கலாம். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். சாரி முத்து. இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்பம்.

0: நேரம் 8:12 ஆகி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க, யார் என்று தெரிந்து கொள்ளலாம். அவருடைய குரல் பதிவு மூலமாக கேட்டிருக்கிறாங்க, எந்த ஊர்லேருந்து பேசியிருக்கிறாங்க, யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: முத்துக்குமார் சார் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். படம் ஒரு தலை ராகம் கூடைகள், கூடையில கருவாடு, அந்த பாடலை ஒளிபரப்பு செய்யவும்.
0: ஒருதலை ராகத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறாங்க, யாரு அவங்க ஊர் பேர் சொல்லலை, இருந்தாலும் அவங்களுக்காக அந்த பாடலை கேட்டலாம்.

0: பிடித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க, குருவன் கோட்டையிலிருந்து முருகன். ஓகேங்க, நிகழ்ச்சியில் நேரம் வந்து 8:16 ஆகிக்கொண்டிருக்கிறது. குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர் வந்து குரல் பதிவு மூலமாக தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்கும் அந்த நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம். வெள்ளங்குளியிலிருந்து கார்த்திகா பேசுகிறேன். அண்ணாமலை படத்துல இருந்து அண்ணாமலை அண்ணாமலை சாங் போடுங்க சார்.
0: உங்களுக்கான அந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் பாடிய பாடல்.

0: நேரம் 8:21 ஆகிக்கொண்டிருக்கிறது. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. குக்குவில் தனக்கு விருப்பமான பாடலை குரல் பதிவு மூலமாக கேட்டிருக்கிறாங்க. யாரு என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
1: சிந்து மூந்தரை முருகனின் இரவு வணக்கம். பூவேலி என்ற திரைப்படத்திலிருந்து கதை சொல்ல போறேன், விடு கதை சொல்ல போறேன் என்ற பாடல். நன்றி
0: நன்றி நன்றி. பூவேலி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 8:27. கேட்டுட்ருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சியில். அடுத்த பாடலை விரும்பி கேட்க வரும் அந்த நேர் யார், என்ன பாடல் கேட்குறாங்க, அவருக்கு வணக்கம்
1: சார். நான் திருவனந்தபுரத்துலேருந்து குமார் பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து கும்மி பாட்டு படத்துலேருந்து, அடி ஆசமச்சா வாங்கி தந்த மல்லியப்பூ, இது தானாகத்தான் வந்ததம்மா புல்லரிப்பு. இந்த பாட்டு பாட்டு விடுங்க. நன்றி.
0: ஓகே ஓகே, சுனலதா அருண்மொழி ஆகியோர் பாடிய பாடல் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இதற்கு மேலான விவரங்களுக்கான தொலைபேசி எண் 044-249-16458. இந்த தொலைபேசி எண்ணில் உங்களுக்கு தேவையான மேலும் பட்ட விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரியை நோட் பண்ணிக்கங்க. AGNCHN1@gmail.com

0: நேரம் 8:33 நிமிடம். குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். குக்கு நிகழ்ச்சியில் தனக்கு விருப்பமான பாடலை குரல் பதிவு மூலமாக கேட்டிருக்கிறாங்க. யாரு என்ன பாடல் கேட்கிறாங்க? வருக வணக்கம்.
1: உசேன் பேசுறேன். எனக்கு வான்மதி படத்திலிருந்து வைகரையில் வந்ததுன்னா வான்மதி இந்த பாடல் போடுவோம்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: பிரகாசமான பாடல்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் வருது, யார் அந்த பாடலை விரும்பி கேட்குறாங்க அப்படிங்கிறது அவங்க அனுப்பின குரல் பதிவு மூலமாக கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: படம் ஆதிபராசக்தி, பாடல் சொல்லடி அபிராமி. இந்த பாடலை எஃப்எம் ரேடியோவில் போட்டு விடுங்கள். ஐ தங்கம், பண்ணவேலை, புதூர்.
0: ஓகே ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

நீ பொடிபடவும் நடுவில் நின்றாடும் வழிபழகே, கொடிகளாட புடிகளாட குடிபடையே.

0: நேரமிருவு 8:43 ஆகிக்கொண்டிருக்கிறது. கேட்டுட்ருக்கிறீங்க மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்குறாங்க? வருக வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார், ரவுண்ட்லேருந்து வள்ளிராஜ் பேசுகிறேன்.
0: வணக்கம்.
1: படம் பேர் வந்து துள்ளாத மனமும் துள்ளும், சாங்ஸ் வந்து 20 கோடி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது ஹரிஹரன் குரலில், துள்ளாத மனமும் துள்ளும்.

0: ஆப்பில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கறதை தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: அன்னியன் திரைப்படத்தில் இருந்து அந்தங்கக்கா கொண்டக்காரி பாட்டு போடுங்கக்கா ப்ளீஸ். சொரண்டையில் இருந்து ஏஞ்சல்.
0: ஏஞ்சல் உங்களுக்காக அந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது கேட்டு நினைத்திருங்க.

நேரம் 8:48. கேட்டு இருக்கிறீங்க மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நேர்விருப்ப பாடல். எமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் இயர் மொபைல்

0: நேரம் 8:54 நிமிடமாயாச்சு. குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிறைவாக என்ன பாடல் வர இருக்கிறது, யாருடைய பாடல் வர இருக்கிறது அப்படிங்கறத அந்த குரலை கேட்டுலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம். நிலைத்தார்களுக்கு நன்றி.
0: நன்றி.
1: வைதேகி காத்திருந்தால் படத்தில்
0: சரி
1: காத்திருந்து காத்திருந்து பாடல்கள் ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். முகமது காசிம், விக்கி ரம சிங்கப்புறம்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். நேர்களை ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: improve communication and operational system. Special intensive revision of electoral rolls begins in Delhi, Jharkhand, Meghalaya, Karnataka and Maharashtra. US Supreme Court strikes down President Trump's order ending birthright citizenship. And in the FIFA World Cup, France to take on Sweden in New York, while Ivory Coast to clash with Norway in Texas. That is all in the news at 9. Good night.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 9:15. நேர்கள் கேட்கவிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியின் துவக்கமாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 9:20. திரை இசையில் அடுத்த பாடல் புதிய பூமி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடியது.

நேரம் 9:25. திரை இசை கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரை இசையின் நிறைவு பாடலாக அன்பேவா திரைப்படத்திலிருந்து ஒலித்த குரல்களை மீண்டும்

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 9:30. வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
0: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
2: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
0: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சையரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் சிலப்பதிகாரத்தில் சொல்லாடல் இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் மனித வாழ்வின் ஏற்ற தாழ்வுகள் பிறரிடம் அணுகும் முறையினை அடியொற்றி உறவுகளின் சொல்லாடலை சார்ந்தே உள்ளது. சொற்களை தேவையான இடங்களில் தகுந்த முறையில் ஆளுதல் சொல்லாடல் என்பது ஒரு செயல்போக்கு. பேசுபவர் கேட்பவர் எவராயினும் அவர்களிடையே நடைபெறும் சொல்லாடல் முதன்மை பெறுகிறது. கலித்தொகையில் முல்லை நிலத்தவன் தலைவியை பற்றி உரைக்கும்போது அவளை சொல்லாட்டி என சுட்டுகிறான். இதற்கு பாடல் வரியோ, முல்லை முகையும் முருந்தும் நிறைந்தன்ன, பல்லும் பனைத்தோளும் பேரமர் உன்கண்ணும், நல்லோன் யான் என்று நலத்தகை நம்பியே சொல்லாட்டி எனும் அடிகளில் தலைவியை சொல்லாட்டி என சொல்லி அதற்கு விடையளிக்கும்போது சொல்லாடல் எனும் சொல் கையாளப்படுகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனவிலும் நனவிலும் கணவன் எப்போது திரும்பி வருவான் என்று ஏங்கிக் கொண்டு மெலிந்த வாட்டமடைந்த தோற்றத்தை கொண்டு வருந்தி, குளம் தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்படு நானும் தரும் எனக்கு என்ற கோவலனிடம் கணவன் வந்துவிட்டான் என்னும் வியப்புக்குறியுடன் வியந்து நின்ற கண்ணகியின் நயத்தக்க சொல்லாடல் நலம் கேள் முறுவல் நகைமுகம் காட்டி சிலம்பு உல கொண்மென செயலை கேள் என்றாள். கண்ணகியின் முறுவல் முகம் 1000 அர்த்தங்கள் சொன்னது. வளவள கொலகொல படபட சிடுசிடு என்று பேசாமல் முறுவல் முகப்பண்பாட்டுடன் சிலம்பு உல கொண்மம் எனும் ஹைக்கு கண்ணகியின் திருந்திய தேர்ந்த சொல்லாடல் இல்லாமை இயலாமை ஆகிய மனதை அறிந்த பண்பாட்டுடன் நகர்கிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

0: ரோட்ல முக்கோண வடிவுல பலகை இருந்தா அதுக்கு அர்த்தம் என்னடா?
1: தெரியாது சார்.
0: வட்ட வடிவத்துல இருக்கே அதுக்கு?
1: தெரியவே தெரியாது சார்.
0: சதுர வடிவத்துல இருந்தா அதுக்கு?
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
0: தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். முக்கோண வடிவில் இருப்பது எச்சரிக்கை பலகை, வட்ட வடிவத்தில் இருப்பது உத்தரவு பலகை, சதுர வடிவத்தில் இருப்பது தகவல் பலகை. சாலை விதிகளை தெரிந்து கொண்டு வாகனம் ஓட்டுவீர், விபத்தினை தவிர்ப்பீர்.

கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் சிலப்பதிகாரத்தில் சொல்லாடல் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். கண்ணகியின் தோழி தேவந்தி அருகம்புல், பூளைப்பூக்கள், நெல் இவைகளை தூவி கணவனை பெறுவாயாக என கண்ணகியை வாழ்த்துகிறாள். கனவினை தன் தோழியிடம் நம்பிக்கைக்குரியவள் என்பதால் கூறிய திறம் நற்றிறம் கேட்கின் நகையாகும் எனும் கண்ணகியின் சொல்லாடல் பண்பாடுடையதாகிறது. தோழி தேவந்தியின் சொல்லாடலில் காரணம் தீர்வு தன்னை இணைத்தல் எனும் கோணத்தில் நிகழ்கிறது. கண்ணகியின் துன்பத்திற்கு முற்பிறவியில் கணவனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய தவறியதால் எனும் காரணத்தை கற்பிக்கிறாள். அதன்பின் காவிரி கடலோடு கலக்கும் இடத்தில் ரெண்டு தடாகங்கள் சோமகுண்டம் சூரியகுண்டம் உள்ளன. அந்த பொய்கையிலே தொழுவதால் இம்மை மறுமையிலும் இன்பம் எனும் தீர்வு கூறுகிறாள். அதனைத் தொடர்ந்து தீர்வு கூறிய தேவந்தி நாம் ஒரு நாள் போய் நீராடுவோம் என்கிறாள். இதில் தோழியின் கருத்தை மறுத்தோ உடன்பட்டோ கூறாமல் ஒரே வார்த்தையில் பீடு அன்று எனக்கு பெருமை தராது என்று நட்பில் நம்பிக்கை வைத்த கண்ணகி தன் துன்பம் நீங்க அறிவுரை கூறிய தோழியின் பரிகார சொல்லாடலை நாகரிகமாக மறுக்கிறாள். நம்பிக்கையூட்டும் சொல்லாடல் நட்பு வழி நிகழ்கிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

0: இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். சொல்லாடலில் பதில் என்பது இங்கு அதிக முக்கியத்துவம் பெறாமல் தன் கருத்தை கூறல், தெரிவித்தல், வழிகாட்டுதல் என்பவை சுட்டுகிறது. தனி மனிதன், சமூகம், நாடு எனும் முக்கோண வளர்ச்சி சொல்லாடல் பண்பாட்டினை சார்ந்தே உள்ளது. இந்த சொல்லாடலில் ஏற்படும் பிழை பண்பாடற்ற சமூகத்தை உருவாக்கிய நிலையினை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இல்லற உறவில் சொல்லாடல் பண்பாடு நம்பிக்கையுடன் நடைபோடுகிறது. நட்பின் வழி சொல்லாடல் தீர்வுடன் தீர்க்கமாகிறது. பெரியோருடனான சொல்லாடல் பாதுகாப்புடன் பயணிக்கிறது என்பவை சிலப்பதிகாரம் காட்டும் உயரிய சொல்லாடலாகும். நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நேரம் இரவு 10 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி, நேர்களுக்கான நிகழ்ச்சி. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை நீங்கள் கேட்டு பெறும் நிகழ்ச்சி. அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் அழைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது சுகமான ராகங்கள்.

0: நேரம் இரவு 10:06. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் வருது, யார் கேட்குறாங்க தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
1: வறுமை நிறம் சிவப்பு படத்துல இருந்து இருக்குது முத்தும் இருக்குது சிறந்து பார்க்க நீரம் இல்லடி ராஜாச்சி, இந்த பாட்டு போடுங்க சார்.
0: சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாச்சி, இந்த பாட்டு தானே? ஓகே, எஸ்பி பாலசுப்ரமணியம், நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: ரதியும் நாடும் அழகில் ஆடும் கண்கள்
1: சவாஷ்,

0: நேரம் இரவு 10:12. கேட்டுட்டு இருக்கிறீங்க மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க, தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் சகோதரியின் பெயர்
1: நினைக்கிறேன்.
0: இருந்தாலும் பாடலை கேட்டலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:17. இணைந்திருக்கிறீர்கள் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் சுகமான ராகங்களோடு. நம்ம நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படிங்கறதையும் தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா சார்?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல், ஒரு மெலடி பாடல், என்ன பாடல்?
1: எனக்கு ஆனந்த் படத்துல இருந்து அரரோ இந்த பாடல்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: கேட்ட அந்த பாடல் லதா மங்கஸ்கர் அவங்களுடைய குரலில் கேட்கும்போது அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். இந்த பாடலெலாம் நாங்கள் வந்து ஒரு வேலை பார்க்குற நேரத்தில் இரவு நேர வேலை, அதில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி அளவில் அந்த நேரத்தை பாடலை கேட்கும்போது கேட்டுகிட்டே இருப்போம், அந்த வேலை செய்கிறது தெரியாது, அந்த நேரத்தில் நமக்கு தூக்கமும் வந்துடும், அந்த அளவுக்கு ஆயிரும். அவ்வளோ ஒரு இனிமையான குரல். ஓகே, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பின் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: அனுராதா. அனுராதா மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல்.
1: உரிமை கீதம் படத்துல இருந்து மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம்
0: மற்றும் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸில்

இனிமையான கீதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். இதற்கான முழு விவரங்களுக்கான தொலைபேசி எண்ணான 044-249-68-648. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண் 044-249-68-648. இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களது விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: நேரமிரவு 10:28. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: பார்க்
0: நேரிலிருந்து
1: இயேசுபாலன்
0: சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். உங்களோட கேட்கும் போதே அந்த ஒரு ஆனந்தம் வருது. சரி, ஓகே, உங்களுக்கான ஒரு மெலடி பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
1: அந்த எங்க சின்ன ராஜா படத்திலிருந்து நான் தன்னதான் போட்டேன்.
0: சரி, ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டு இருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் எங்க சின்ன ராசா.

0: நேரம் இரவு 10:33. கேட்டுட்ருக்கிறீங்க மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க? வருக வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சரவணகுமார் சார், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு நல்ல பாடல், ஒரு மெலடி பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஓகே,
0: உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது அருண்மொழி, சித்ரா ஆகியோர் பாடிய பாடல் பொங்கி வரும் காவேரி.

0: ஆனந்தம் அமர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் சொல்லும் நபரின் பேர் தெரிந்து கொள்ளலாமா?
1: திண்டுக்கல்ல
0: இருந்து சுந்தர் சார் சொல்லுங்க. அதை கேட்கறதுக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்குது, நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க
1: சார்? சூப்பராக சார்.

0: சரி, அந்த சூப்பரான ஒரு இதோட ஒரு நல்ல ஒரு அருமையான மெலடி பாடல், என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
1: மண்ணுக்குள் வைரம் சார், அதுல வந்து பொங்கி இதே அந்த பாட்டு சார்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது மண்ணுக்குள் வைரம்.

0: தேவேந்திரனுடைய இனிமையான ஒரு இசையில் பாடலை கேட்டு ரசித்த நேரம் 10:45. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனைவரும் அடுத்த அன்பு நேர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லும் நபரின் பேர் தெரிந்து கொள்ளலாமா? புதியம்புத்தூரிலிருந்து சுபையா சார் சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான ஒரு மெலடி பாடல்.
1: சார், பணம் பகை பாத்தம் பற்றது எனக்கு பிடித்த ரோஜா பூவை எடுத்து சொல்லலாமா?
0: ஓகே, வந்துட்டு இருக்கு பாடல், கேட்டுட்டு இருங்க.
1: நன்றி சார்.

ராஜா போவே எடுத்து செல்லலாம்.

0: நேரம் இரவு 10:50. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்
0: சார்.
1: வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருந்தேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சாரிமுத்து. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.

நேரம் இரவு 10:55. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடலை விரும்பி கேட்கும் அந்த அன்பு நேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம். நேயருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். நேர்களே, ஒலிக்கவிருக்கும் மன்னன் திரைப்பட பாடலுடன் நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 11:00. நிகழ்ச்சி குறிப்பு.

கேட்கலாம். நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் எஸ் ராமஜோதி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் ஒளி. வழங்குபவர் முனைவர் ஜே சிவா பான்மதி அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வணக்கம் பரணி. எழு 25 தொடர்ந்து வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் கே கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு, இன்றைய சோசியல் மீடியாக்கள் இளைஞர்களின் திறமையை காட்டும் மேடையா அல்லது நேரத்தை வீணடிக்கும் மாயையா. 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்ப பாடல். 11:02 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மேற்கு வங்காளம் ஹால்டியா பற்றிய தகவல். பன்னிரண்டு 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு, உங்கள் மாமியாரிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் எது. நண்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் குழந்தைகளுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம். 1:10 நலம் தானாவில் ஆரோக்கியம் தரும் சுக்கான் கீரை பற்றிய தகவல். 1:55 தொடர்ந்து நலம் தானாவில் கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கு. மாலை 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. நாளை மாலை 5:02 ஆலோசனை நேரம், இதில் உடல் உழைப்பும் மனித ஆரோக்கியமும் வழங்குகிறார் டாக்டர் வினோத் ராஜ்குமார் அவர்கள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை தினசரி நிகழ்வுகள். 7:32 உழவர் உலகம், இதில் அங்கக வேளாண்மை உரை வழங்குகிறார் கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் டி ராஜ்குமார் அவர்கள். 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல். 9:15 செய்திச்சுடர். 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் குறுந்தொகை கோரும் உயிர் நனைந்த செம்புள்ள நீர். 10:00 சுகமான ராகங்கள் நேர் விருப்ப பாடல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது நாளை நமது நிலையத்தில் வலம் வர இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் ஹரிபிரசாத் சௌராஷியா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம்.

0: Center had earlier provided a full customs duty exemption till yesterday as a temporary and targeted relief due to consequent disruptions in global supply chains. The exemptions was provided to ensure sufficient availability of petrochemicals in the domestic market, as Indian petroleum companies had been asked to concentrate on the production of LPG during this period. The list of products covered remains the same as notified earlier. Southwest monsoon is likely to advance over Delhi, Haryana, Chandigarh and Punjab during the next 2 days. India Meteorological Department said that similar weather conditions are expected to prevail over some parts of the North Arabian Sea, Gujarat, Madhya Pradesh, Uttar Pradesh, the remaining parts of Uttarakhand, Himachal Pradesh, Jammu and Kashmir and Ladakh and Daman and Diu, and some parts of Rajasthan during the same period. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் அதிகாலை 4:10.
2: பொங்கும் மங்கலம். காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
3: மேல் சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.
2: தேவதேவ கலையாமிதே மாயாமாளவ கவுளை ராகத்தில் சுவாதி திருநாள் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபக தாளம்

காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து சாரச சுவதன ஸ்வாதி திருநாள் கிருதி கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகசை இசை கேட்டீர்கள்.
1: மேல்சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்களை இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது வடைமாலை படத்திலிருந்து டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியுள்ள பாடல்.